திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 29 நாள், ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி மான்றாகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை மாண்ட் ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி கேட்கலாம்
1: முதம் செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 4 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம், 6-10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள், 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகும், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கும் உழவே தலை இதில் கேள்வி நேரம், 6:45 மாநில செய்திகள், 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நாள் மலர், 7 மலரும் காலை மலர் இதில் காந்தி அஞ்சலி, தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி எண்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன கேட்கலாம். எட்டு மணிக்கு திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸின் ஆடிகையில் அம்பிகையின் அழகு தரிசனம், ஆடி மாத சிறப்பு தொடர், தஞ்சாவூர்

மாவட்டம் வள்ளம் ஏ கௌரி அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் விக்னேஷ் அவர்களுடன் நிரலை. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். 11:00 திருச்சி சாரதாசின் இலக்கியம் பேசுவோம். சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து உரையாடுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். 12:10 மங்கையருலகத்தில் கற்கால கருவிகள். ஒரு மணிக்கு மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் எல்நினோ காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம் குறித்து சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:30 கணிந்த வாழ்வு டி செந்தில்நாதன் அவர்களோடு நேர்முகம். 3:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக் கோலங்கள். 5:00 திருச்சி சாரதாசின் ஆலய உலா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் திருக்கோவில் தர்ம சம்வர்தினி சன்னதியிலிருந்து ஆடிப்பூர சிறப்பு நேரலை. 5:30 பொன்மாலை. அறவாரம் 6:15 உணவை மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையை நேரலையாக கேட்கலாம். இதன் தமிழாக்கம் 9:30 ஒலிபரப்பாகும். 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் விடுக்கும் செய்தி. 9:15 நேராகம் 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே 9:00 அரங்கிசையில் ஸ்ரீராமசமுத்திரம் எஸ் ராமச்சந்திரம் அவர்களின் நாகஸ்வர இசையினை கேட்கலாம். 10:45 உற்சாகம் உச்சத்தில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இயக்குநர் வி தென்னரசு அவர்கள் தரும் தகவல்கள்.

12 பத்திற்கு சங்கீத சாரலில் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்களின் பாட்டு. லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம்.

5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 9:15 செய்திச் சுடர். பத்து மணிக்கு அரங்கிசையில் பிரபஞ்சம் முக்கிய பிராணா அவர்களின் புல்லாங்குழல் இசையினை கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆறு மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறாா்.

0: கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின்கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி முண்டாசு கவியின் பாரதிப்பெண் கேட்கலாம்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியர்

0: பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும். வீடு என்பது செங்கல், சிமெண்ட், மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான். கடைசியில் நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60ஆம் திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதியரிடம் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது, திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உடைந்த பொருட்களை சரி செய்து பயன்படுத்தினோம், இன்று உடைந்த பொருட்களை தூக்கி எறிவது போல் உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது. சண்டை சச்சரவு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இன்று குடும்பத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுமையின்மை, கோபம், ஈகோ, ஒருவரின் கருத்தை காது கொடுத்து கேட்காமல் சதா சர்வகாலமும் கைபேசி, புலனம், முகநூல் என்று மூழ்கி விடுகிறோம். இணக்கத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை ஒரு நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசப்பையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. பூபாலம் இசைக்கும் நேரத்தில் நம் வாழ்வின் புதிய கதவுகள் திறக்கும் தருணத்தில் இம்மாய வாழ்வின் மன அழுக்குகளை அகற்ற இறைவனின் அருளை நாடுவோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் பாசுரத்தின் வழியே இறைவனை பாடி மகிழ்ந்த ஆண்டாளை பற்றி பாட வருகிறார் வாணி ஜெயராம்.

இறையருளை வேண்டி வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அடுத்த பாடல் பல கவுரளை செய்யில் ஒலிக்கிறது.

இந்த மண்ணிற்கு தேவை எனும்போது மழையை பொழியும் கார்மேகம் போல நம் மனக்காயங்களை மருந்திட்டு ஆற்றும் இறையருளை பெற்றுத்தர நம்மோடு இணைகிறார் எம்எல் ஸ்ரீகாந்த்.

ஆன்மீக அன்பர்களே, தஞ்சாவூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று படுகளம். தீமிதி திருவிழா இரவு 7 மணி அளவில் அம்மன் வீதியுலா. திருச்சி காஜாமலை பல்துறை கட்டிட வளாகத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் 108 குத்துவிளக்கு பூஜை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும். புங்கனூர் அருள்மிகு மகாகாளியம்மன் கோவில் ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு அபிஷேகம் வளையல் அலங்காரம் இன்று நடைபெறும். மணி 6:29 இணைந்திருக்கின்றோம் ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அருள் நிறைந்த அங்காளம்மனை ஆடியிலே ஆடி வரும் பேரழகியை ஆத்மார்த்தமான அன்பை கொண்டு பூஜிக்க நம்மோடு இணைகிறார்கள் பம்பாய் சாரதா குழுவினா்.

0: இறைவனின் அருளை பெற்றோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். மீன் வளர்ப்பு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருச்சி ஜெயபுரம் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ரூபி அவர்கள்.
2: ஒரே ஒரு வெரைட்டியான மீன் இனத்தை மட்டும் சூஸ் பண்ணி வளர்த்துட்டு அந்த மீனை பத்தி ஏ டு இசட் நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஒரே வெரைட்டினா ஒரு மீனை மட்டும் சொல்ல, இப்ப வந்து கப்பி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 or 15 வெரைட்டிஸ் வந்து நம்ம கல்ச்சர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க கப்பி மாலி அப்புறம் பிளாட்டி இதை மூணு மட்டும் பண்ணலாம். சோ இதுலயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதத்திலேயே வந்து நமக்கு நிறைய குட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிடும். இதுலயே உங்களுக்கு ஓரளவு வந்துட்டு என்னென்ன பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். சோ அதுக்கப்புறமா நம்ம வேற வெரைட்டியான மீனை வந்து சூஸ் பண்றது நல்லது.

0: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டிருக்காங்க, அலங்கார மீன்கள் வளர்க்கறதுல என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் கடைபிடிக்கணும், மீன்களோட ஆயுட்காலம் எவ்வளவு?
1: மீன்களோட ஆயுட்காலம் வந்து ஒரு ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப வந்து கப்பின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், இப்ப கோல்டு ஃபிஷ்னா ஒரு 7 இயர்ஸ். காமனா வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ் எடுத்தா இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்பீஷிஸ பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க பாண்டில் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மண் தன்மையும் செக் பண்ணணும், நீரியுடன் தன்மையும் நீங்க செக் பண்ணணும். சாம்பிள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் பேராமீட்டர்ஸும் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல pH எப்படி இருக்கு, அல்கலினிட்டி எப்படி இருக்கு, ஹார்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா குவாலிட்டியும் நம்ம செக் பண்ணும். அதாவது இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஒரு ஒரு மீன்களுக்கும் ஒரு ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இருந்தாதான் அது வந்து வாழும். அதனால இப்ப நீங்க ஒரு ஸ்பீஷிஸ் வளர்க்குறீங்கன்னா ஸோ அதுக்கு தேவையான ஒரு ஆப்டிமம் ரேஞ்சான வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணா பெஸ்டா இருக்கும்.
0: ராஜி ரமேஷ் நங்கவரத்துல இருந்து கேட்டிருக்காங்க, அலங்கார மீன்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம், தொட்டியில எத்தனை முறை தண்ணீர் மாத்தணும், உப்பு தண்ணீர்ல மீன்கள் வளர்க்கலாமா, என்னென்ன நோய்கள் வரும்?
1: உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நீங்களே ப்ரிப்பேர் பண்ற ஃபீட்ஸ் நம்ம கொடுக்கலாம். சோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காம்போசிஷன் இருக்கும். இப்ப வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து 30% ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா அப்ப அதுக்கேத்த மாதிரி இன்கிரீடியன்ட்ட வந்து ரெடி பண்ணணும். அதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன் சோர்ஸும் இருக்கணும், கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும், ஃபேட்டும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் போக நமக்கு விட்டமின் மினரல்ஸ் ஆட் பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு ஹியூமன்ஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீடு ஃபார்முலேட் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறமா ஃபீடு ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நம்ம மோஸ்ட்லி பண்ணுற ஃபீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம ஃபார்மேட் ஃபீட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது சிங்கிங் ஃபீட் ஆகிடும். போட்டவுடனே என்ன ஆகும்னா தண்ணியில் முங்கிடும், சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஸோ அந்த ஒரு இருக்கு. கடையில் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அதில் போதுமான அளவு ப்ரோட்டீன் இருக்கும், பட் ஆனால் அது நமக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன்ஸ் தான். அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படி இப்ப நீங்களே ஃபார்முலேட் பண்றீங்க அப்படின்னா நமக்கு தனியா ஃபீட் எக்ஸ்ட்ரூடர்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இது வந்து நம்ம நார்மலாவே ஹேண்ட் பெலட்டைசர் வச்சு நம்ம பண்றது. ஸோ அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிங்கிங் ஃபீடா தான் இருக்கும். இப்ப நீங்க தண்ணியை வந்து வீக்லி வந்து ஒரு 3 times to 2 times கண்டிப்பா மாத்தணும். அதுவும் ஃபுல்லா பண்ணக்கூடாது, பார்ஷியல் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். உப்பு தண்ணி இல்லைன்னா இப்ப நார்மலா வந்து ஒரு வாட்டர் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 0.2, 0.3, 0.5, even 1, 2 அந்த மாதிரி இருக்கும். நாங்க பண்ண வரைக்கும் ஒரு 2 PPT வரைக்குமே வந்துட்டு ஆர்னமெண்டல் ஃபிஷ் வளர்ந்துருக்கு, நல்லா வளரும். இப்ப பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 0.5 இருந்து நமக்கு 35 இருக்கிறத பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் வாட்டர்னா 0 PPT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 0 to 2 இல்ல 1.5, 1 அந்த ரேஞ்ச்ல இருந்துச்சுன்னா மீன் வளர்க்கலாம். மெயினா வந்து ஃபிஷ்ஷுக்கு நோய் வர்றது அப்படின்னு ஒண்ணு வந்து வாட்டர் குவாலிட்டி மோசமா இருந்தா வரும், இல்ல அப்படின்னா ஃபீடு மேனேஜ்மெண்ட். நிறைய ஃபீடு போடக்கூடாது, நிறைய ஃபீடு போட்டோம் அப்படின்னா அது போய் வாட்டர்லேயே தான் இருக்கும், அடியில போய் செட்டில் ஆயிடும். ஸோ அதனால வாட்டர் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஒரு ஃபீட் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நோய் எதுவும் வராம நம்ம பாத்துக்கலாம்.
2: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
3: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 14ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றைக்கு நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லையும், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்லையும், சேலம், ஈரோடு, கோவை மாவட்டங்கள்லையும், வட மாவட்டங்களான திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் சமயத்துல விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். நடப்பு பட்டத்துக்கு ஏற்ப பெய்யக்கூடிய மழைநீரை வைத்து விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். சந்தைக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி வேளாண் விளைபொருட்களை சுத்தப்படுத்தி தரம் பிரித்து தான் கொண்டு போகணும். தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொப்பரை ஏலம் நடந்துச்சு. முதல் தர கொப்பரை 1 கிலோ அதிகபட்ச விலையாக 157 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். அடுத்ததாக ஆடிப்பட்ட காய்கறி சாகுபடியில குறிப்பாக தக்காளி பயிரில வாடல் நோய் தென்படக்கூடும். தக்காளி வாடல் நோயை கட்டுப்படுத்த புரோபிகனோசோல் மருந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி அப்படிங்கிற அளவுல வேப்ப எண்ணெயோட கலந்து தெளிக்கும் போது தக்காளியில வாடல் நோயை கட்டுப்படுத்த முடியும்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய் மற்றும் பீர்க்கன் என 4 விதைகள் அடங்கிய காய்கறி விதை பாக்கெட் விற்பனைக்கு தயாராக உள்ளது. ஒரு பாக்கெட்டின் விலை 30 ரூபாயாகும். தேவைப்படும் விவசாயிகள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் அணுகி பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 29 62 854 மற்றொரு எண் 88 38 12 67 30 இவ்வாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். தற்போது சில இடங்களில் நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக மஞ்சள் பயிரில் வேரழுகள் மற்றும் இலைக்கருகள் நோய் தாக்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. எனவே மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ட்ரைகோடெர்மா விரடி மற்றும் பேசிலஸ் சப்டிலஸ் என்ற எதிர் உயிர் பூஞ்சான மற்றும் பாக்டீரியா கொல்லிகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து வேரில் ஊற்றலாம். மேலும் இந்நோய் பாதித்த வயல்களில் புரொபிகோனசோல் என்ற ரசாயன புஞ்சான கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் நன்கு கலந்து நனையும்படி வேரில் ஊற்றலாம். மானாவாரியாக ஆமணக்கு சாகுபடி செய்யவிருக்கும் விவசாயிகள் விதைப்பதற்கு முன்பு ட்ரைகோடெர்மா விரடி என்ற எதிர் உயிர் புஞ்சான கொல்லியை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்து விதைத்தால் மண் மூலமாக பரவும் நோயிலிருந்து பாதுகாக்கலாம். மேலும் விதையினை 10 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு விதைக்கும் போது விதையின் முளைப்பு திறன் அதிகரித்து அதன் விளைச்சலும் கணிசமாக அதிகரிக்கும். இவ்வாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெறலாம். 160,000 வரை பிணையமின்றி கடன் பெறலாம். நகை நில அடமானத்தின் பேரில் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். கடன் பெறும் தொகையினை உரிய காலத்திற்குள் திருப்பி செலுத்தினால் வட்டி இல்லை. கடன் பெற விருப்பமுள்ள விவசாயிகள் நேரடியாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது EKCC மூலம் பொது சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
0: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சளுக்கான ஏலம் நேற்று நடைபெற்றது. அதற்கான விலை நிலவரம் விரலி மஞ்சள் குவிண்டால் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 17,211 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,869 ரூபாய்க்கும் ஏலம் விடப்பட்டது. உருண்டை மஞ்சள் குவிண்டால் 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 15,987 ரூபாயாகவும் குறைந்தபட்சமாக 12,169 ரூபாய்க்கும் ஏலம் நடைபெற்றது.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன.

0: இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒளிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39லிருந்து 59ஆக அதிகரிக்கும் எனவும் தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும் தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர் அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PMSRC ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப், 9 முடிச்சுட்டு 10 போக நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். 11th முடிச்சு 12th போய் இந்த எக்ஸாம் எழுதினீங்க 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு 3-4 வருஷம் இது ஒரு திட்டம். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம்

0: பேசிய அவர், சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
1: ஆன்மீக அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழ அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கும் வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடும்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
2: இதுல என்ன இது அப்படின்னா, 1 ரூபீல வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்றது, உங்க பிளான் எது தேவையோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு BSNL உடைய 4G சர்வீஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியா இருக்கும். TTH பிளான்லயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலா இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ருபீஸ் அரௌண்ட் இது கம்மியா வருது. இது வந்து 2 மந்த்ஸ் வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீம், 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
0: சென்னையில் சொத்து வரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரி செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற 1வது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி
4: மலர்கிறது நாள் மலர்.
5: ஆகஸ்ட் 14 இன்று விபாஜன் விபீஷிகா ஸ்மிருதி திவஸ், தேச பிரிவினை கொடுந்துயர் நினைவு நாள். ஆகஸ்ட் 14 தேதியன்று தேச பிரிவினையின் போது நமது அன்னை பூமியின் சகோதர சகோதரர்கள்

இத்தியாகம் செய்ததன் நினைவினை போற்றும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. உயிர்த்தியாகம் செய்த மக்களின் நினைவாக அவர்களின் வலிகளையும் துயரங்களையும் நினைவு கூறும் வகையில் இந்த நாள் பிரிவினை கொடுந்துயர் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஸ்கூப் மேன் ஆஃப் இந்தியா என்று அறியப்படுபவரும் மிகச்சிறந்த பத்திரிகையாளரும் அரசியல், பொருளாதாரம், நாட்டு நடப்பு என அனைத்தையும் தன்னுடைய பாணியில் தீவிரமாக அலசும் விமர்சகரும் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து அரசியல்வாதிகளுடனும் பழகக்கூடியவருமான குல்தீப் நய்யார் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1923. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற பத்திரிகையின் ஆசிரியர். இவரின் எழுத்துக்கள் சர்வதேச அளவில் பிரபலமான பத்திரிகைகளில் வெளிவந்து பெருமை பெற்றவர். சுதந்திர போராட்ட வீரரும் மதுரை காந்தி என அழைக்கப்பட்டவருமான என் எம் ஆர் சுப்பராமன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1905. 1962 முதல் 1967 வரை மதுரை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். தீண்டாமை ஒழிப்பு, தாழ்த்தப்பட்டவர்களின் முன்னேற்றம், பூதான இயக்கம் போன்று அண்ணல் முன்னெடுத்த அனைத்திலும் பங்கேற்றவர். சுதந்திர போராட்டத்தில் 5 ஆண்டுகள் தனது மனைவியுடன் சிறைவாசம் அனுபவித்தவர். 2005 இவரது 100வது பிறந்தநாளையொட்டி இவரின் உருவத் தபால்தலை வெளியிட்டு சிறப்பித்தது இந்திய அரசு. பின்னணி பாடகர் சுனிதி சௌஹான் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1983. தூம் மச்சாலே, கைசி பஹேலி போன்ற பிரபலமான பாடல்களை பாடியவர். சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதுகளையும் பல பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றவர் சுனிதி சௌஹான். எல்விஸ் பிரிஸ்லி ஆஃப் இந்தியா என்று அறியப்படும் ஹிந்தி சினிமாவின் சிறந்த நடிகர்களில் ஒருவரான ஷமி கபூர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2011. 1953 ஜீவன் ஜோதி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரை வாழ்வை தொடங்கிய இவர் தனித்துவமான உடல் மொழியால் தனி கவனம் பெற்றார். தந்தை பிருத்திவிராஜ் பிரபல திரைப்பட நடிகராக இருந்த போதிலும் திரைத்துறையில் தனக்கான இடத்தை தனது சொந்த முயற்சி உழைப்பின் மூலமே அடைந்தார் ஷமி கபூர்.

தும்சா நஹீன் தேகா, தில் தேகே தேகோ, சைனா டவுன், காஷ்மீர் கி கலி, தீஸ்ரீ மன்சில் உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார். 1961 ஜங்லி படம் இவரை புகழின் உச்சிக்கே இட்டுச் சென்றது. 1968 பிரம்மச்சாரி படத்தில் இவரது நடிப்பிற்காக பிலிம்பேர் விருது கிடைத்தது.

0: பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2016. கவிதையால் திரையுலகில் ஆண்ட கவிஞன், இலக்கிய சிறகணிந்து திரைவானில் பறந்த தனிப்பறவை, ஆனந்த யாழ் மீட்டிய அற்புத கவிஞன், வரிகளில் வானத்தை அளந்தவன் மட்டுமல்ல வார்த்தைகளை பூமாலையாக கோர்த்தவன், கல்லறை பூக்களுக்கும் கரிசனம் காட்டியவன், அன்பு கொழிக்கும் வார்த்தைகளால் நம் நெஞ்சை அள்ளும் வித்தைக்காரன். வாழ்க வளமுடன் என்ற மந்திரச் சொல்லால் வாழும் கலையை போதித்தவர், ஆன்மீக நெறிகளோடு வாழ்வியலுக்கு தேவையான தத்துவங்களை கற்பித்தவர், வைரம் போன்ற உடலையும் தங்கமான மனதையும் நோயில்லாத வளமான வாழ்க்கையையும் பெற உடற்பயிற்சி, தியானப் பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி என வகுத்துக் கொடுத்தவர், பாமர மக்களின் தத்துவ ஞானி என போற்றப்படும் வேதாத்ரி மகரிஷியின் 112 ஆண்டு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1911. தனது 35 வயதில் தன்னிலை விளக்கமான இறைநிலையினை உணர்ந்தவர், பின்னர் தனது எழுத்துக்கள் உரைகள் மூலம் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிய தமிழில் தத்துவங்களை எடுத்துரைத்தவர்.
1: உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்,
2: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.

ஒரிடம் மட்டுமே வரும் என்ற இனிய சிந்தனையோடு திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மலர்கிறது காலை மலர். முதலில் கேட்கலாம்

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: கையெழுத்துகள் பெறப்பட்டு சட்டசபைக்கு எங்களின் விண்ணப்பங்களும் அனுப்பப்பட்டுவிட்டன. பத்திரிகை மூலமாக ஆதரவு கிடைத்தது. சட்டசபையிலும் எங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று நம்பியிருந்தோம். பலத்த விவாதத்திற்கு பிறகு மசோதா நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எனினும் இது அங்குள்ள இந்தியர்களுக்கு இடையே ஓர் விழிப்புணர்வை உண்டாக்கியது. வியாபாரத்திற்காக போராடுவதைப் போலவே நமது உரிமைகளுக்காகவும் போராட வேண்டும் என்பதை அங்குள்ள இந்தியர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம் அவர்களிடம் தோன்ற ஆரம்பித்தது. அதன் பிறகு ரிப்பன் பிரபுவிற்கு ஒரு மனு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. அது அத்தனை சுலபமான பணி இல்லை. படித்த நண்பர்கள் பலர் இதற்கான வேலையில் முழு ஈடுபாட்டோடு இணைந்தார்கள். அப்துல்லாவின் வீடு இலவச உணவு விடுதியாகவும் அலுவலகமாகவும் மாறியது. இந்த பணியில் ஈடுபட்ட எவருமே பணம் வேண்டும் என்று காத்திருக்கவில்லை. அவரவரும் தங்களின் சொந்த பணத்தையே செலவிட்டார்கள். மனு தயாரிப்பில் நான் மும்முரமாக ஈடுபட்டிருந்தேன். அதற்காக பல நூல்களை சரிபார்க்க வேண்டியிருந்தது. குறிப்புகளை தயாரிக்க வேண்டியிருந்தது. இறுதியில் மனு தயாரிக்கப்பட்டது. இந்தியாவில் எங்களுக்கு வாக்குரிமை உண்டு. அதன்படி பார்த்தால் நேட்டாலிலும் நாங்கள் வாக்குரிமை பெற்றவர்களே. வாக்குரிமை உடைய இந்தியர்களின் எண்ணிக்கையும் இங்கு குறைவே. எனவே எங்களுக்கு வாக்குரிமை அளித்து தொடர்ந்து எங்களின் உரிமையை நிலைபெறச் செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டது. 15 தினங்களுக்குள் சுமார் 10,000 கையெழுத்துகளை பெற்றுவிட்டனர். கையெழுத்து பெறுவதற்கு சில நிபந்தனைகளையும் விதித்திருந்தேன். மனுவின் கருத்தை மக்களிடம் விளக்கி கூறிய பிறகு அதனை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டும்தான் கையெழுத்து வாங்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. விளக்கமாக கருத்தை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக தொண்டர்களுக்கு விசேஷ பயிற்சியும் அளிக்கப்பட்டது. தொலைவில் உள்ள கிராமத்தையும் விட்டுவிடாமல் அங்கும் சென்று மக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது. தாவூது முகமது, ஆதம்ஜி மியாக்கான், ஆதம் ஜீவா, ருஸ்தம்ஜி ஆகியோர் மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டு அதிக அளவில் கையெழுத்துக்களை பெற்று வந்தனர். இவ்வாறு தொண்டு செய்தவர்கள் அனைவருக்குமே இந்த பணி முற்றிலும் புதிது. அவர்களின் சொந்த ஈடுபாட்டினால்தான் அவர்களால் முழு ஒத்துழைப்பையும் பண உதவியையும் செய்ய முடிந்தது. அப்படி தயாரிக்கப்பட்ட மனுவை பல பிரதிகள் எடுத்தோம். பின்பு ரிப்பன் பிரபுவிற்கும் மனு அனுப்பி வைக்கப்பட்டது. மற்ற பிரதிகள் நேற்றாலில் இருக்கும் இந்தியர்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டது. அதன் மூலம் அங்குள்ள அவர்களின் நிலைமையை பற்றி அறிவு பெறுவதற்கு அது அவர்களுக்கு உதவியாக இருந்தது. அங்குள்ள மற்ற இந்திய பிரமுகர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மனுவின் காப்பிகள் அனுப்பி வைக்கப்பட்டன.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: இஆர்டி
1: வகுப்பறையாகும்.
0: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது காலை மலர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்யா நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சித் திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார்.

0: இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர், புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 ஆண்டுக்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றம் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு J.P. Nadda கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947 நாடு சுதந்திரம் அடைந்தபோது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு C.P. Radhakrishnan பங்கேற்கிறார். பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதிகனமழை

0: பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்குவங்கத்தின் புரீலியா, மேற்கு மெதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லகரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை, மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங், லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஜம்ஷேத்பூர், ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

கேட்டு நின்றிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில். இது காலை மலர் நிகழ்ச்சி. நேயர்களின் கவனத்திற்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்குட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் சுகாதார ஆய்வாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் அனுப்ப இன்றே கடைசி நாள். இன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தினை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது விண்ணப்பங்களை நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ அனுப்பலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: அன்றாடம் நமக்கு முடிஞ்ச அளவு உடற்பயிற்சி செய்யறது உடல் நலத்துக்கு நல்லதுங்க. நீங்க இப்ப நடைப்பயிற்சியில இருந்தாலோ உடற்பயிற்சி செஞ்சுகிட்டு இருந்தாலோ செஞ்சுகிட்டே கேளுங்க இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள். வணக்கம் டாக்டர். இளம் வயதினர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு இயன்முறை மருத்துவம் தேவைப்படலாம் டாக்டர்?
1: இளைஞர்கள் உட்பட மாணவர்களிலிருந்து அனைவருக்கும் இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் டிஸ்க் டிசீஸ், சர்வைக்கல் ரேடிகுலோபதி, அதே மாதிரி அதிக வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு உங்களுக்கு லம்பார் டிஸ்க் டிசீஸ் அல்லது சயாட்டிகா எனப்படுகின்ற லம்பார் ரேடிகுலோபதி உங்களுக்கு அதிகம் நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இதற்கு ஒரு இயன்முறை சிகிச்சையாளர் தகுதியான சிகிச்சை முறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அறுவை சிகிச்சையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்க உதவுவார். கழுத்து எலும்பு தேய்மானம் அல்லது கழுத்தில் இருக்க டிஸ்க் வந்து அழுத்தப்படுவதன் மூலம் உங்கள் கைகளுக்கு வலி பரவி கைகள் வந்து சில சமயம் மரத்து போகிற சூழ்நிலை ஏற்படலாம். தலை சுற்றல் ஏற்பட்டு கீழே விளற சூழ்நிலை ஏற்படலாம். இதற்கு அறுவை சிகிச்சையின்றி முழுமையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. ஒரு தகுந்த இயன்முறை சிகிச்சையாளரை நீங்கள் சென்று பார்த்து உங்களுடைய சிகிச்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி சயாட்டிகா எனப்படுகின்ற லம்பார் டிஸ்க் டிசீஸ் நரம்புகள் அழுத்தப்படுகிறதுனால உங்களுடைய கால்கள் நடக்கும் திறன், லம்பார் ஸ்பைன்ல வந்து உங்களுக்கு அதிகப்படியான வலி இருக்கு.

0: சூழ்நிலை இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நீங்கள் எப்படி உட்கார வேண்டும், வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறப்போ ஒரு கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிற அலுவலர் அல்லது வந்து எழுதுகின்ற கிளர்க் ஒர்க்கில் இருக்கிறவங்க அஃபீஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி வந்து உங்களுடைய நாற்காலி உங்களுடைய மேஜை நீங்கள் கணினி திரையை எப்படி பார்க்க வேண்டும் எர்கனாமிக் பயிற்சி முறைகளை உங்களுக்கு சொல்லி தருவார்கள். உங்களுடைய கழுத்தில் இருக்கின்ற சர்வைக்கல் லார்டோசிஸ் அல்லது லம்பார் லார்டோசிஸ் எப்படி கரெக்டான வேலை இருக்கணும், அதன் மூலம் உங்களுக்கு கழுத்து தசைகளுக்கு ஏற்படுகின்ற இறுக்கம் வலி, இடுப்பு தசைகளுக்கு ஏற்படுகின்ற இறுக்கம் வலியை குறைக்க உதவுவார். இதை நீங்கள் முறையாக கடைபிடிக்கும் பொழுது ஒரு ஏன்முறை சிகிச்சை பயிற்சி முறைகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வலியிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதே மாதிரி உங்களுடைய கைகளில் மூட்டுகளில் ஏற்படுகின்ற சவ்வு சம்பந்தமான பிரச்சனையினால உங்களுடைய எழுதும் திறன் வந்து குறைகிற வாய்ப்பு இருக்கும். இந்த சவ்வுகளை குணமாக்குவதற்கும் ஏன்முறை சிகிச்சையில் முழுமையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. இதை நீங்கள் பயன்படுத்தி அறுவை சிகிச்சை வரை போக விடாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய ஜிம் பயிற்சியாளர் ஜிம்மில் பயிற்சி செய்யும் பொழுதோ எக்ஸசைசஸ் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது உங்களுடைய தசைகளில் இயல்பாக உங்களுக்கு வலிகள் ஏற்படலாம், செயல்திறன் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஜிம்மில் பயிற்சி பெறுகிற அனைவரும் ஒரு எண்முறை சிகிச்சையாளரை அணுகி தன்னுடைய தசைகளை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முறையாக வார்ம் அப் பயிற்சிகளை செய்ய வேண்டும். உங்களுடைய தசைகளுக்கு ஸ்ட்ரெச்சிங் எனப்படுகின்ற தசைகளோட இறுக்கத்தை குறைக்கக்கூடிய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதை எல்லாம் கவனமாக செய்யும் பொழுது உங்களுடைய ஜவ்வு திறன் ஜவ்வில் வந்து அடிபடுவதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் எனப்படுகின்ற சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ்ல இருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாம். அதனால் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் என்ற ஒரு பகுதியின் மூலமாக ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி எக்ஸசைசஸ் நீங்க வந்து முறைப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும்.
1: நாளை மருத்துவ நேரத்திலையும் நல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-இல். இது காலை மலர் நிகழ்ச்சி. நேர்களின் கவனத்திற்கு, திருச்சிராப்பள்ளி சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இன்று காலை 8 மணிக்கு 62வது ஆண்டு விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்றது. அரியலூர் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 கல்வியாண்டிற்கான நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு 94-99-05-57-77 என்ற எண்ணில் அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தையும், ஆண்டிமடத்திற்கு 99-99-05-58-79 என்ற எண்ணிலும், தாப்பழூருக்கு 94-99-05-58-79 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.

தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாய், கத்தரிக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 48, பச்சை மிளகாய் 56, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 36, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100, சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 94, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 50 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 250, ஆரஞ்சு 150, மாதுளை 150, திராட்சை 120. நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம்.

கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது காலை மலர் நிகழ்ச்சி. நேர்கள் தெரிஞ்சுக்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.

மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 14,220 ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் 260 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: இணைந்திருங்கள் காலை மலர் நிகழ்ச்சியுடன்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவர் செய்த 936 கிலோஹெர்ட்ஸ்ல நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது நேயர்களின் மனம் தொட்ட பாடல்களோடு, புது பாடல்களோடு. இது இதே ராகம். நேயர்களை, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ல வாட்ஸ்அப் வழியா உங்களுடைய பேர், ஊர், பெயரோட சேர்த்து உங்களுக்கு பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படத்தையும் தட்டச்சு செஞ்சு தட்டிவிடுங்க. மதுரையிலேருந்து ஸ்ரீகாந்த், சோபா, சாய், நந்தினி, ராஜு இவங்கெல்லாம் மாமன்னன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் வணக்கம் அப்படின்னு சொல்லி பெரம்பலூர்லேருந்து பாலா அனுப்பியிருக்கிறாங்க. பதத்தில் திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு ரசிக்கலாம் அவங்களோட விருப்ப பாடலை.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேரிலே உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 938 546 102 1 அப்படிங்கிற இந்த எல்லாம் வாட்ஸ்அப் வழியா

ராகம் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்லே இதே ராகம் நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியா 938-546-102 அப்படிங்கிற இந்த எண்ணில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், இது ரெண்டையும் தட்டச்சு செஞ்சு தட்டிவிடுங்க. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம் நிகழ்ச்சிக்கு

இனிய காலை வணக்கம், இதயரகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பழனி வட்டத்திலேருந்து அவங்களோட விருப்ப பாடலாக கேட்கலாம். குழு குழு திரைப்படத்திலிருந்து

சூடானது யுத்தம், சூடானது சூடானது சூடானது ரத்தம், போராடுது போராடுது போராடுது சித்தம், தீராது தீராது தீராது சூடானது சூடானது சூடானது யுத்தம், சூடானது சூடானது.

கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் விதைராகம் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களின் விருப்ப பாடல்களோடு.

நேரில் இன்று காலை 10:45 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் இந்திய கைத்தறி தொழில்நுட்பக் கழக கல்வி வேலைவாய்ப்புகள் குறித்து இயக்குனர் வி தென்னரசு அவர்கள் தரும் தகவல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து உரையாடுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா கேட்க இருக்கிறோம். பெரம்பலூர் ராபின்சன், ரூபா ரித்தின், ரனிதா ஜோசப், சசி ஜூலி, பாக்யராஜ், தமிழ் யூஜின், இவங்களுக்காக இவங்களுடைய விருப்பமா. வேளன் திரைப்படத்திலிருந்து

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருப்பது அரங்கிசை. இன்று அரங்கிசையில் ஸ்ரீ ராமசமுத்திரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் நாதஸ்வரம் நிகழ்ச்சியின் முதலாக தெளிதேய ராமா என தொடங்கும் தேனுக தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம்.

அடுத்ததாக ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் இயற்றிய அசைந்தாடும் சிம்மேந்திர மத்தியமம் ராகம் ஆதிதாளம்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:45 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இயக்குநர் வி. தென்னரசு அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும்.

காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து உரையாடுகிறார் திருக்குறள் சு. முருகானந்தம் அவர்கள்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கத்தின் கீழ் பொதுமக்கள் பங்கேற்று தங்களது புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ய மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் நாட்டுப்பற்றை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மக்கள் இயக்கமாக இந்நிகழ்வு மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 80வது சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் அதிகம் கூடும் ரயில், பேருந்து நிலையங்கள், கோவில்கள் உள்ளிட்ட இடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுதந்திர தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் நாளை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வடப்பட்டி கிராமத்தில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 400,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமில் 1,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதால் வேலை நாடுனர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கீழூர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர், ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் தொகுப்புதிய அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் இதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சார்பு நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நீதிபதி சக்திவேல் தலைமையில் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 6,247 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 80.70 அடியாக உள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6,000 கனஅடியாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரினால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. பாதுகாப்பாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க மாணாக்கர் இணையதளம் மூலம் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: தொன்னூற்றி 2.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகத்தை உங்கள் வசமாக்க வருகிறது. போடு ஆட்டம் போடு.
1: தேவே அகுபாய் அடிச்சுப்பேன்.

திருச்சி வானொலி அலை வரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. நேர்களை அடுத்ததாக காலை 11 மணிக்கு திருச்சி சாரதாசின் இலக்கியம் பேசுவோம். சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து உரையாடுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வானொலி அலை வரிசைகளில் துள்ளல் இசை பாடலோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது போடு ஆட்டம் போடு. நேர்களை அடுத்ததாக 11 மணிக்கு திருச்சி சாரதாசின் இலக்கியம் பேசுவோம். சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து உரையாடுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் எல்நினோ காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம், சேலம் சந்தையூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனிவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் உங்களுக்காக. பிற்பகல் 2:30 கனிந்த வாழ்வு டி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம். வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: சுயேட்சை வானொலி அலைவரிசைகளை நாம் இதுவரைக்கும் கேட்டு ரசித்த போடு ஆட்டம் போடு மீண்டும் வரும் நாளை காலை 10 மணிக்கு.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். ரசிக்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்று ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்கள் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து.

0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மேல தாளந்தா, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மாசி மாசந்தா,
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு
0: மேல தாளந்தா,
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மாசி மாசந்தா.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். இன்று ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து. இனி கேட்கலாம்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. கல்வி ஒரு வாய்ப்பை கொடுக்கும், அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா அது ஒரு வாழ்க்கையே மாற்றிடும். கடந்த பகுதியில இந்திய கைத்தறி தொழில்நுட்ப நிறுவனத்தை பற்றியும் அதில் இருக்கும் கல்வி வாய்ப்புகள் பற்றியும் தெரிஞ்சுகிட்டோம். இன்னைக்கு அந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் தொடரப்போறோம். கைத்தறி துறையில் இருக்கிற புதிய ஆராய்ச்சிகள், வேலை வாய்ப்புகள், தொழில் தொடங்க விரும்புகிற இளைஞர்களுக்கான வாய்ப்புகள், இந்த துறையின் எதிர்கால வளர்ச்சிகள் என பல பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்காரு மத்திய அரசின் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் தென்னரசு அவர்கள். அவர்களுடன் உடன் உரையாடுகிறார் மா பிரசீலா அவர்கள். வாங்க நண்பர்களே, இந்த சிறப்பு நேர்காணலுடைய இரண்டாவது பகுதியை கேட்கலாம்.
2: இங்க வந்து ஒரு 3 ஆண்டு படிப்பாகட்டும், இதனா 4 ஆண்டு படிப்பாகட்டும், சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு வாய்ப்போ இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்போ எப்படி எல்லாம் நீங்க ஏற்படுத்தி தரீங்க?
3: இது ஒரு அருமையான கேள்வி. இங்க நம்ம கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லை. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 வருஷமா எங்க ரெக்கார்டு பாத்தீங்கன்னா, படிச்சு முடிக்கிற மாணவர்கள் அனைவருமே கேம்பஸ்லயே வேலை வாய்ப்பு பெற்று போயிடுறாங்க. காலேஜ் விட்டு போறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட தான் போறாங்க. இது மட்டும் இல்லாம கரூர், கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை, பாம்பே இந்த மாதிரி சிட்டியில எக்ஸ்போர்ட் கம்பெனி, ஏகப்பட்ட கம்பெனிகள் எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் உள்ளன. கைத்தறி மற்றும் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ், ரெண்டு எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிலையும் மெர்ச்சன்டைசர், ஃபேப்ரிக் மேனுபேக்சரர், குவாலிட்டி கண்ட்ரோலர், அந்த மாதிரி நிறைய பதவிகள் உள்ளன. எல்லாமே பிரைவேட் தான். சோ பிரைவேட்ல வந்து ஜாபுக்கு வந்து குறைவே இல்லை. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை, மத்திய அரசின் நெசவால சைவ மையம், இந்த IAHT, டெக்ஸ்டைல் கமிஷனர் ஆபீஸ், இந்த மாதிரி பல்வேறு மத்திய அரசு துறைகளும் மாநில அரசு துறைகளிலும் வேலை வாய்ப்புகள் உள்ளன. பெரும்பகுதியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85% வந்து பிரைவேட்டுக்கும், ஒரு 10-15% அரசு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புக்கு குறைவே இல்லை.
2: ஒரு தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போகிறதுக்கு ஏராளமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து புரியுது. ஆனா இப்போ சுயமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நிறுவனத்துல போய் வேலைக்கு செய்யறதை காட்டணும், இது போல ஒரு துணிநூல் சம்பந்தப்பட்ட ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அவங்க அதுல வந்து தொழில் செய்து முன்னேற வாய்ப்பு இருக்குங்களா?
3: மிக சரியான கேள்வி. நிறைய பேர் இங்க படிச்சு முடிச்சவங்க சுய தொழில் செய்யறாங்க. உதாரணமா கரூர்ல பாத்தீங்கன்னா, கரூர்ல எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமான டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ், கைத்தறி மற்றும் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து பெரும்பகுதியானவர்கள் இங்க படிச்சு முடிச்சவங்க, அல்லது அந்த கம்பெனியில சீனியர் பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த கம்பெனியில முடிச்சவங்க, இங்க முடிச்சிட்டு இந்த கல்லூரியில முடிச்சவங்க, இந்த கல்லூரியில டிப்ளமாவோ அல்லது டிகிரியோ படிச்சுட்டு வெளியில போயிட்டு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது, முக்கியமாக இந்த ஏற்றுமதி நிறுவனங்களில் வேலை செய்யும் போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர் கிடைக்குது. நம்ம அடிப்படையிலே நாங்கள் துணியை டெக்னாலஜி சொல்லி கொடுத்துறோம். இண்டஸ்ட்ரியில போயிட்டு எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுது, எந்தெந்த நாடுல என்னென்ன கைத்தறி ரகங்களுக்கு வந்து தேவை இருக்கிறது, எந்தெந்த ஜவுளி ரகங்களுக்கு தேவை இருக்கிறது என்ற அடிப்படை அறிவு நிறைய அவங்க பெற்றுக்கொண்டு அதுக்கான வழிமுறைகளையும் தெரிந்து கொண்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட்டே பண்றாங்க. வெறும் தொழில் அல்ல, தொழில் பண்றவங்களும் இருக்காங்க, நார்மல் பிசினஸ் இல்லாம மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க, டைரக்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி உள்ளவங்களையும் ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக இப்ப நம்ம IAHT-ல இருந்து ஒரு தேசிய அளவிலான கான்க்ளேவ் ஒன்று நடத்துறோம். August 12th வரக்கூடிய August 12th நேஷனல் கான்க்ளேவ் டெல்லியில நடக்க போகுது, டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர்ல. அதுல இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்கள நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம். ஏன்னா இது வந்து வெளியுலக்கு உலகுக்கு தெரியணும், தெரிந்தால்தான் இன்னும் நிறைய பேர் படிக்கிறவங்க பயன்படுவாங்க சொல்லிட்டு. அதுல மத்திய ஜவுளி அமைச்சர் தான் அதுல சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போறாரு.
2: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. தொழில் செய்யறதுக்கும் அநேக வாய்ப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கிறோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய படிப்புகள் எல்லாமே முழுக்க முழுக்க கைத்தறி சார்ந்தது. ஆனா வேலை வாய்ப்புன்னு வரும்போது இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்ப விசைத்தறி சார்ந்த, அது சார்ந்து இயங்குற நிறுவனங்கள்ல கூட வேலைக்கு போக முடியுமா?
3: கண்டிப்பாக போக முடியும். ஒரு உண்மையை சொல்ல போனால், முதல்ல நம்ம கிட்ட இந்த ப்ரோக்ராமுடைய பேர் வந்து டிப்ளமா இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி தான் இருந்தது. கிட்டத்தட்ட 90 வரைக்கும் அப்படி இருந்தது. 95 அப்புறம் என்ன பண்ணோம்னா, மற்ற துறையிலும் வேலை வாய்ப்புக்கு கிடைக்கணும் நம்ம மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு டிப்ளமா இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு இருந்ததை டிப்ளமா இன் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு பெயர் மாற்றம் செய்து நூல்

0: வடிவமைப்பு, ஆடை வடிவமைப்பு, சாயமிடுதல் மற்ற எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கிருந்து படிக்கிற மாணவர், படித்து முடித்து விட்டு செல்கின்ற மாணவர்கள் வெறும் கைத்தறியோ நாலேஜோட மட்டும் போறதில்ல, கைத்தறி, துணிநூல், ஆடை வடிவமைப்பு அனைத்துக்கான நாலேஜும் பெற்று போறதுனால இப்ப எல்லா துறைகளிலும் மாணவர்கள் வேலை பெற்று சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அரசு நிறுவனங்கள் மட்டுமல்லாம நிறைய தனியார் மற்றும் கார்ப்பரேட் கம்பெனிகளில கூட நம்ம மாணவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்குது. நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 கம்பெனிகள் ரெகுலராகவே நம்ம கல்லூரிக்கு வராங்க. நம்ம கல்லூரியில மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டைஃபண்ட் போக மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மூலமாக PMSS ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகிறது. அதுக்கான அப்ளிகேஷனை நம்ம ரிசீவ் பண்ணி இந்த துறையில சப்மிட் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப்பையும் நாங்க வாங்கி கொடுக்கிறோம் மாணவர்களுக்கு. இது இல்லாம படிப்பு போக இந்த கல்லூரியில வந்து விளையாட்டு வசதிகள் நிறையவே செஞ்சு கொடுத்திருக்கோம். இந்த கல்லூரிய ஏரியா பாத்தீங்கன்னா 40 ஏக்கர், ஒரு பல்கலைக்கழகமே நடத்தலாம், அவ்வளவு பெரிய கிரீன் கேம்பஸ் சொல்லுவோம், நிறைய பசுமை நிறைந்த ஒரு கல்லூரி. இதுல வந்து கிரிக்கெட் பிளே கிரவுண்ட் இருக்கு, வாலிபால் இருக்கு, த்ரோபால் இருக்கு, ஷட்டில் கார்க் இருக்கு, வெயிட் லிப்டிங், எல்லா பெசிலிட்டியும் வச்சிருக்கோம். மாணவர்களையும் ஊக்குவிக்கிறோம், இண்டிவிஜுவலா என்ன டேலண்ட் தான் ஊக்குவிக்கிறோம். இது போக மாநில அளவுல இன்டர் IHT ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னு ஒண்ணு நடத்துறோம். இதனுடைய போன வருடத்துக்கான போட்டி வந்து சேலத்தில் நடந்தது, அதற்கு முந்தைய வருடம் வந்து ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல நடந்தது. 6 சென்ட்ரல் IHT, இந்த 6 சென்ட்ரல் IHT இதை வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல ரீசெண்டா தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் 2 வருஷம் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும். இதுல வந்து மக்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அவங்களுடைய கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது, பிளஸ் அவங்க மொழியானது எல்லாத்தையும் நம்ம மாணவர்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஓவரால் பர்சனாலிட்டி அதிகமாகுது. இது தவிர இந்த வருஷத்திலிருந்து நாங்க கல்ச்சுரலையும் ஊக்குவிக்கிறோம். போன வருஷத்திலிருந்து யோகாவுக்கு ரெகுலராக யோகா மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த வருஷம் யோகா மாஸ்டர் கூட ஒரு பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸையும் நாங்க சொல்லித்தரோம். மாணவர்கள் வந்து கல்வியோட சேர்ந்து விளையாட்டு, கலைத்துறை எல்லாத்திலையும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓவரால் பர்சனாலிட்டி நல்லா வரும், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கும், அவங்களுடைய சிந்தனை நல்லா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அதையும் நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம்.
1: இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்துல இப்போ அடுத்த கட்டமா நாங்க இதெல்லாம் செய்யலாம் இருக்கோம், இனி வர காலங்களில் இதெல்லாம் அண்மையில நிறைவேற போகுது அப்படின்ற ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றனவா?
0: ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ல அதிகமா போக்கஸ் பண்றோம். பொதுவா வந்து கைத்தறியினுடைய அடுத்த டெவலப்டு வெர்ஷன் தான் பவர்லூம், அதனுடைய டெவலப்டு வெர்ஷன் தான் வந்து நாடா எல்லா தெரியும் சொல்லக்கூடிய அன்கன்வென்ஷனல் ஹேண்ட்லூம். ஆனா கைத்தறியிலேயே சின்ன சின்ன மாறுதலை கொடுத்து அதை பவர்லூம் வரைக்கும் போகாம கைத்தறியிலேயே மாறுதலை கொடுத்து இந்த கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்றதுக்காக ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அதிகமா போக்கஸ் பண்றோம். சின்ன சின்ன மாறுதல்கள், முக்கியமா பெண்கள், பெண் கைத்தறி நெசவாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, கைத்தறியில வந்து எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அதை கைத்தறியை நெய்யறதுல வந்து சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டடி பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துக்கு முயற்சி பண்றோம். இந்த ஆராய்ச்சி நல்லபடியா முடிஞ்சதுனாக்கா கைத்தறின்றது வந்து வெறும் கைத்தறி நம்ம ஆலயம்க்கு மட்டுமல்லாம இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது கைத்தறியில வந்து அதனுடைய மார்க்கெட்டிங் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகும். இப்போ அங்கங்க வந்து நாடு முழுவதும் நம்ம கைத்தறி துணியை வந்து எப்படி ஃபேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்கோம். டெல்லியில வந்து வருஷம் வருஷம் இந்த தேசிய கைத்தறி தினத்துல வந்து ஃபேஷன் ஷோவும் நடத்திட்டு இருக்காங்க, நிறைய தடவை நடத்தி இருக்காங்க. அந்த ஃபேஷன் வடிவமைப்புலயும் கைத்தறி நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு வந்து கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட், டெய்லர் மேடு ப்ராடக்ட் கூட அதை சொல்லுவாங்க. இந்த கஸ்டமைஸ்டு அல்லது டெய்லர் மேடு ப்ராடக்ட் வரும்போது விலைன்றது ஒரு பொருட்டே அல்ல. ஏன்னா இந்த நவ நாகரிகத்துல ஃபேஷன் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. இந்த ஃபேஷன் எல்லாம் பண்றதே அதுக்காக தான். கைத்தறி துணியை வச்சு எப்படி எப்படி எல்லாம் வந்து வடிவமைப்பு பண்ணலாம், ஹை பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டிங் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டும் இருக்கு. நிறைய பொட்டிக்ஸ் இருக்கு, ஒன்லி கைத்தறி துணியை மட்டுமே வைத்து ஃபேஷன் கார்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. நல்ல சிறந்த விலைக்கும் போது சிறந்த லாபமும் வருது. கைத்தறி துணி காஸ்ட்லின்றது வந்து ஒரு சில ரகத்துலதான் அது காஸ்ட பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு லுங்கி, வேட்டி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேல விற்க முடியாது. அப்ப அங்கதான் கைத்தறியினுடைய விலை வந்து நமக்கு சிரமமா வருமே தவிர ஃபேஷன் கார்மெண்ட்லயும் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்லயும் விலை வந்து ஒரு பொருட்டே இல்ல, நல்லா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல லாபமும் வந்துட்டு இருக்கு. எல்லா ஸ்கூல்லயும் இப்ப வந்து யூனிஃபார்ம் இருக்கு, யூனிஃபார்ம் இல்லாத ஸ்கூலே கிடையாது. அப்படி இருக்கும்போது கைத்தறி துணி வந்து ஹேண்ட்லூம் யூனிஃபார்ம்ல ஜாஸ்தி பாப்புலர் இல்ல, அதை பாப்புலர் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த வருஷத்துல சேலம் IHT கைத்தறி துணியில ஹேண்ட்லூம் யூனிஃபார்ம் நாங்க கம்பல் பண்ணிருக்கோம். வெறும் கம்பல் மட்டும் பண்ணல, நாங்களே அதை சிரத்தை எடுத்து கோஆப்டெக்ஸினுடைய உதவியோட ஹேண்ட்லூம் யூனிஃபார்ம்ல நல்லா ஃபிட் ஆகும் சொல்லிட்டு அந்த குவாலிட்டி நாங்க டிசைட் பண்ணி கோஆப்டெக்ஸ் இதுக்கான நிறைய மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணி கடலூர் மாவட்டத்துல இதுக்கான

0: தயார் பண்ணிருக்கோம், வந்து தச்சு மாணவர்களை ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டுட்டாங்க. இப்ப இந்த கைத்தறி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தான் டெல்லியில நடக்கக்கூடிய தேசிய கைத்தறி தினத்துக்கு எங்க மாணவர்கள் போக போறாங்க.
1: எப்பயுமே இங்கே நம்ம சுற்று வட்டாரத்துல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சீதோஷ்ணிலே எப்பயுமே வெப்பமானதுதான். அப்படின்றப்ப கைத்தறி ஆடைகள் ரொம்ப சிறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சீருடைகளாவே மாறும்போது நிச்சயமா அதோட மாணவர்கள்ட்ட வரவேற்பு பெற்றோர்கள்ட்ட இருக்கும். இப்படி எல்லாருக்கும் பொதுவா அப்படி நிறைய எண்ணிக்கையில கொடுக்கும்போது விலையும் கூட குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே இப்போதைக்கு விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அது காலமெல்லாம் அப்படியேதான் இருக்கும். எப்ப நம்ம அதுக்கு அதிகமா வரவேற்பு கொடுத்து அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே உற்பத்தியும் பெருகிடும், விலையும் கொஞ்சம் குறையும். அப்படின்றத நுகர்வோரும் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு ஆதரவு கொடுத்தாங்கன்னா கூட விலை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்மளுடைய வேண்டுகோள். அவருக்கு தேசிய கைத்தறி நாளினுடைய நோக்கமும் அதுதான். அப்படி எல்லாருக்கும் பரவலாக்கணும், எளிய மக்களும் பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் எல்லாருக்குடைய விருப்பமாகவும் இருக்கு.
0: நிச்சயமாக கைத்தறி, இந்திய கைத்தறி என்றென்றும் நிலைத்திருக்கும். இதுவரை இருந்த ஒரு காமன் ப்ராடக்ட் என்ற நிலை மாறி கைத்தறி துணியானது ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா அந்த ஸ்டேட்டஸ் அடைஞ்சதுன்னு என்னென்று நல்லாவும் இருக்கும்.
1: மகிழ்ச்சி, சிறப்பான பதிவு கொடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.
2: நண்பர்களே, பாரம்பரியம் அப்படின்றது கடந்த காலத்தின் நினைவுகள் மட்டுமல்ல, அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற பொறுப்பும் கூட அப்படின்றத இந்த நேர்காணல் வழியா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, கைத்தறித்துறையின் வேலைவாய்ப்பு, கல்வி, ஆராய்ச்சி, புதுமை என பல புதிய பரிணாமங்களை இந்த சிறப்பு நேர்காணல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பாரம்பரியத்தை பாதுகாத்துக்கிட்டே அடுத்த புதுமையையும் சேர்த்து உலக அளவுக்கு கொண்டு செல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதையும் இந்த உரையாடல் நமக்கு உணர்த்திருச்சுனே சொல்லலாம். இந்த பயனுள்ள தகவலை நம்மோடு பகிர்ந்து கொண்ட முனைவர் தென்னரசு அவர்களுக்கும் அவர்களுடன் உடன் உரையாடிய மா பிரசீலா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் காயத்ரி.
3: ஹலோ
4: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
3: மறுபடியுமா?
4: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
5: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: சார், இவ்வளவு எங்கிருந்து?
5: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
4: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
3: சார், 2 லட்சம்
6: என்ன சப்பா?
3: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
4: இருந்ததுதான். அட,
3: கட் பண்ணிட்டான்.
6: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
3: ஃப்ராட்?
6: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
7: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். ஐயா இதுவரை இரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி நூலிலும், இந்திய விடுதலைப் போரில் தமிழகம் என்ற நூலிலும் சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளி வகித்த பங்கினை சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி என்கிற நூலில் சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளி, 20ஆம் நூற்றாண்டின் நாட்குறிப்புகள், திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்த சாதனையாளர்கள் குறித்த தொகுப்புகள் சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியினுடைய பங்கை விரிவாக கூறுது. இவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, பதிப்பாளரும் கூட. தனது காவிரி பதிப்பகத்தின் மூலம் இதுவரை 6 புத்தகங்களை கொண்டு வந்துள்ளார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். உறையூரில் 110 ஆண்டுகளாக இயங்கி வரும் வாகிச பக்த ஜனசபை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: ஐயா, இந்த நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி, இந்திய விடுதலைப் போரில் தமிழகம், இந்த 2 நூலையும் எழுதுவதற்கான காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: கிறிஸ்துவ ஆண்டு 2000 ஆண்டு பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த 1000 ஆண்டு நிறைவு அப்படிங்கிற ஒரு பெரிய விழாவை நடத்தினாங்க, மில்லியனம் அப்படி நடத்தினாங்க. அப்போ நம்முடைய மாவட்டத்தை பற்றியே ஒரு வரலாறு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி, அது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி துரு ஏஜஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நூலை பேர் வச்சு அந்த ஆர்வத்தின் காரணமாக எழுத தொடங்கணும்.
1: மொத்தம் ஒரு 7 தலைப்புகளில் கலை, இலக்கியம், அரசியல் இயக்கங்கள், அப்புறம் பல்வேறு பிரிவுகள்னு போட்டு, அப்புறம் திருச்சிராப்பள்ளி முக்கியமான ஆளுமைகள் அப்படின்னு ஒரு 7 தலைப்புகளில் அந்த நூலை கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. சுதந்திர போரில் எப்படி இந்த காங்கிரஸ் இயக்கம் தோன்றதுக்கு முன்னாடி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
2: நம் நாட்டினுடைய விடுதலை போரை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3 வகையாக நம்ம பிரித்து கொள்ளலாம். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு முன்பு சுதந்திர போராட்டம், காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு பின்பு சுதந்திர போராட்டம், காந்தியடிகள் வருகைக்கு பின்பு என்று 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். இதில் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்பாக நடந்த விடுதலை போராட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, பூடித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் போராடினாங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாநகரத்தில் யார் போராடினாங்க அப்படிங்கும் பொழுது மருது சகோதரர்கள், பெரிய மருது சின்ன மருது, இவங்க 2 பேரும் சிவகங்கையில் இருந்து போராடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அங்கே வெள்ளையர்களால் அவங்களுக்கு முன்னாக துன்பம் வந்ததுனால இங்கே வந்து அவங்க தங்கியிருந்திருக்காங்க. தங்கியிருந்தாலும் கூட இந்த மாநகரத்து மக்களுக்கு ஒரு சுதந்திர வேட்கையை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க 2 சுவரொட்டி எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் பச்சையலை வச்சு ஏதோ எழுதியிருப்பாங்க. ஒன்றை வந்து திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் வாசலில் ஒட்டுறாங்க, மற்றொன்றை நம்முடைய மணக்கோட்டையினுடைய வாசலில் ஒட்டுறாங்க. இதுக்கு பேர் திருச்சிராப்பள்ளி டிக்ளரேஷன் சொல்லி சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவினுடைய விடுதலை பற்றி எழுதிய வரலாற்றாசிரியர் எல்லாருமே இதை குறிக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரமிக்க தமிழர்களே, நீங்கள் எந்த ஜாதியானாலும் இருக்கட்டும், நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையனை விரட்ட வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. அந்த பிரகடனத்தை முதல் வெளியிட்டது மருது சகோதரர் திருச்சிராப்பள்ளி.

0: தான் முடிவிட்டாங்க.
1: மலைக்கோட்டை வாசலுமே வந்து இன்னைக்கு நம்ம மெயின் கார்டு கேட்டுன்னு அழைச்சாலுமே அதுவுமே ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு இடம். முகமது அலி சந்தா சாஹிப் ரெண்டு பேர்த்துக்கும் போர் நடந்த இடம் கூட.
0: ஆமாம், இப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து ஒரு பெரிய மதில் சுவர். அந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளிங்கிற நகரமே நாம் இப்போ பார்க்குற மதில் சுவர்லேருந்து அப்படியே போனீங்கன்னா பட்வர்த் ரோடு இருக்கு, அப்படியே வந்தீங்கன்னா கீழே அரண் சாலை, திரும்ப இங்கே காந்தி மார்க்கெட் அங்கே ஒரு வளைவு இப்போ இருக்கு. இது ஒரு பெரிய மதில், அதுக்கு பக்கத்தில் பெரிய அகழி, அந்த அகழி தான் இப்போ மேலரண் சாலை கீழரண் சாலை இருக்கு. இந்த கோட்டைகளை உடைச்சு அதை போட்டு அந்த அகழியை நிரப்பினாங்க. அது 1862 திருச்சிராப்பள்ளியில் இருந்த கலெக்டர் வேலஸ் என்பவர் அந்த பணியை செஞ்சார். அதனால அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம், பெரிய கதவு இருக்கும், அதுதான் அந்த நுழை வாயல்.
1: அடுத்து வேற எதுவும்
0: அதே காலகட்ட சுதந்திரம் போராடினவங்க சந்தா சாஹிப், அவரை மறக்கக்கூடாது. சர்க்கார் பாளையத்தில் அவருடைய தலையை வெட்டி தலையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் உடம்பு போட்டாங்க. அந்த உடல்லாம் இப்போ வந்து இங்கே நதர்சா தர்கான்னு சொல்லுவாங்க, அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவரும் பெரிய அளவில் போராடினார். அதே மாதிரி மருங்காபுரி ஜமீன்தார் கோபால் நாயக்கர் என்பவர் மிகப்பெரிய அளவில் திப்பு சுல்தான், மருது பாண்டியர்கள் இவங்களெல்லாம் கூட்டணி அமைச்சு அது தென்னாட்டு போர்க்களம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்னாடி நடந்த விடுதலை போர்கள்.

0: காங்கிரஸ் பேரியக்கம் தோன்றின பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஆளுமையா இருந்தாங்க. சுதேசி இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கம் வந்து நம்முடைய நகர்ல மிக மிக வேரூன்று இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பெருமளவுல பங்கேற்கிறாங்க. ஒரு முறை அன்னி பெசன்ட் அம்மையார வேற ஏதோ நிகழ்வு கைது பண்றாங்க. அப்ப இங்க மிகப்பெரிய போராட்டம் பேரணி இதெல்லாம் நடத்தி சுவரொட்டி விடுறாங்க. வெள்ளையனை கண்டால் கொல்லுங்கள், அன்னி பெசண்டை வணங்குங்கள், இதான் அவங்க முழக்கங்கள். குறிப்பா வந்து அப்ப எஃப்ஜிஎன் நடேசையர் ரசிக ரஞ்சன சபா அதனுடைய நிறுவனர், அவர் மாணவராக இருக்கார், அவர் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. அதே மாதிரி கல்கி அவரும் இந்த போராட்டத்தில் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகரம் முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதாவது என்ன சொல்ல போனால் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய கலவரமாக போயிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்த ஒரு ஆங்கிலேயர் செட்டூர் அப்படி பேர், அவர் நேராக மாணவர்கள் மத்தியிலேயே போறார். காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி நிற்கிறார், மாணவர்களெல்லாம் கூப்பிடுறாரு. ஒரு மணி நேரம் ஒரு சொற்பொழிவாற்றார். மன்னி பேசன் நம்மையா இருக்கா, நாங்கள் ஆதரவாக தான் இருப்போம், அதே மாதிரி காந்தியடிகளுக்கும் ஒன்றாகாது, நீங்கள் தயவுசெய்து படிங்க, படித்து பிடிச்சிட்டு வந்து நீங்கள் போராட்ட தொடருங்கன்னு சொல்லி வேண்டுகோள் கொடுக்குறாரு. அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் கல்லூரிக்கு போகிறாங்க.
1: காங்கிரஸ் பேரியக்கம் தொடங்கின பிற்பாடு முக்கியமாக அன்னி பெசண்டோடைய ஆளுமை நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் இருந்ததை கூட்டிட்டு காமிச்சிங்க. அப்புறம் காந்தி உள்ள நுழைஞ்ச பிற்பாடு எப்படி நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில
0: காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய போராட்டங்களை முடித்து கொண்டு இந்தியாவுடைய விடுதலைக்கு போராட விரும்புகிறார். அவர் முதலில் சேர்ந்து பார்த்தது தான் குருவாக ஏற்றுக்கொண்ட கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் என்ன சொல்ற, முதல்ல இந்த நாடு முழுவதும் நீ சுற்றுப்பயணம் செஞ்சு கிராமம் கிராமம் போ, பார்த்துட்டு வந்த பிறகு என்னை சந்தின்னு சொல்றாரு. ஆனா அப்போ ஒரு கட்டளை இடுறாரு, நீ எங்க போனாலும் உன்னுடைய வாயை இறுக்கமாக மூடிக்கொள், காதுகளை மட்டும் திறந்து

0: வைக்கிறார். இது ரொம்ப அருமையான வாசகம். ஏன்னா போற இடத்துல இவரே பேசிட்டு தான் வச்சுங்க, அந்த மக்களுடைய குறைகளை தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரிதான் கோபாலகிருஷ்ண கோகுலை இவர் ஏற்றுக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கேம்ப்ல இவர் சேர்த்துறாரு. எகிப்து நாட்டில் இந்த கலிஃபா வந்து அந்த ஆங்கில அரசு நீக்கினதுனால கிலாஃபட் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய போராட்டத்தை அலி சகோதரர்கள் தொடங்கினாங்க. உடனே காந்தி அடிகள் அதுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தார். அலி சகோதரர் ரெண்டு பேரும் அழைத்து கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்படி வரும்பொழுது இங்க திருச்சிராப்பள்ளிக்கு வராரு. திருச்சிராப்பள்ளி டவுன் ஹால் அங்கதான் வந்து பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து திருச்சிராப்பள்ளியில் ஒரு முக்கியமான ஆளுமை வந்து சையத் முர்துஷா என்று சொல்லக்கூடியவர். இன்னைக்கு அவர் பேரால
1: பள்ளிக்கூடம் ஒன்று,
0: ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு மார்க்கெட், நம்ம ஜூபிட்டர் சினிமா தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் பெரிய ஆளுமை. அவர் தான் அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாரு. அதே மாதிரி மதுரையிலேருந்து ஜார்ஜ் ஜோசப் மிகப்பெரிய வழக்கறிஞர், அந்த காலத்தில் இருந்த வரதராஜ நாயுடு வர்றார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைதானத்தில் ஏறத்தால 20,000 மக்கள் கூடுனதாக சித்தானந்த பாரதியார் எழுதியிருக்கார். சித்தானந்த பாரதியார் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். ஆனால் காந்தியடிகள் நடந்து வந்தார், இரண்டு பக்கமும் சிங்கம் போல தியாகத்திலே சகோதரர்கள் நடந்து வந்தார்கள். அவர் தோளிலே கை போட்டு வந்தார். அப்பொழுது வந்து கல்கி வந்து அவருக்கு ஒரு குங்கும போட்டு விட்டார். நம்முடைய TSS ராஜன் அவருக்கு ஒரு முரட்டு கதரை அணிவித்தார் அப்படின்னு சுத்தானந்த பாதி எழுதுவார்.
2: வந்தே மாதரம் ஏன்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும்.

எதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் குண்டிக்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோம் தந்தை.

உலகில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழே, ஒன்றுபட்டால் முழு வாழே. ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழே, நன்றி தேர்ந்திடல் வே.

0: இந்த கிலாஃபத் மூமெண்ட்டை சொல்லும்போது நம்ம டவுன் ஹாலில் நடந்துச்சு. அதில் முகமது அலி, சவுக்கத் அலி எல்லாம் வர்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேற எப்பெல்லாம் காந்தி வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்காரு?
1: காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 203 நாட்கள் வந்திருக்காரு. அதுல திருச்சிராப்பள்ளிக்கு மட்டும் 13 நாள் வர்றாரு. 1920 அதான் இந்த முதல் நிகழ்ச்சி. இதுல தொடங்கி 1946 முடிய 13 முறை இங்க வர்றாரு. இதுல ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, 1927 அப்ப அவர் இங்க தங்கியிருந்து இந்த மாவட்டம் பூரா சுற்றுப்பயணம் போக விரும்புறாரு. அப்பொழுதுதான் இப்பொழுது இருக்கிற அந்த காந்தி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தி சந்தைக்கு அவரே அடிக்கல் நாட்டுறாரு. ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, இந்தியாவில் எந்த இடத்திலையும் காந்தியடிகள் தன் பெயரால் அமைந்த ஒரு நிறுவனத்துக்கு அவர் அடிக்கல்லோ திறப்போடாவோ செய்தது இல்லை. அதை இங்கே மட்டும்தான் செஞ்சார். அந்த அடிக்கல் இப்பொழுதும் நம்முடைய காந்தி மார்க்கெட் நுழைவாயில் போனீங்கன்னா
0: உள்ள நுழையும் போது நம்மளுடைய வலதுகை பக்கம்
1: எடுத்து வச்சிருக்காங்க. அதன் பிறகு 1956-52 முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் வந்து திறக்கிறார். அந்த கல்லூட்டம் அங்கே இருக்கு. ஆனால் அது அடிக்கல் நட்டது காந்தியடிகள் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கே மாவட்டம் பூராமே லால்குடி, மணச்சநல்லூர் எல்லா பகுதிக்கும் அவர் சுற்றுப்பயணம் போகிறார். அதில் ஒரு சுவையான செய்தி என்னென்னா, 1927 செப்டம்பர் மாதம் திருவரங்கத்தில் ஒரு கூட்டம் பேசிட்டு, அந்த கூட்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் போராட்டத்துக்கு நிதி திரட்டுறாரு.

எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கேட்கிறாரு. அப்ப சிரிச்சுக்கிட்டே தமிழ்ல சொல்றாரு, ஏலம் ஏலம் ஏலம், ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம்னு தமிழ்ல சொல்றாரு. அப்ப நிறைய பேர் நகைகளை எல்லாம் கழட்டி கொடுத்து அருமையான செய்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு முறை நம்முடைய தூய வளனார் கல்லூரியில அவரை வரவேற்று ஒரு கூட்டம் லாலிஹால்ல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா கல்லூரி சார்பா ஆங்கிலத்துல வரவேற்புரை அழைத்து கொடுக்குறாங்க. அவரு பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்க வந்து தமிழர்கள், நான் ஒரு குஜராத்தி, நீங்க ஒன்னா என்னுடைய குஜராத்தி மொழியில கொடுத்துருக்கணும், இல்ல உங்க தமிழ் மொழியில கொடுத்துருக்கணும், நீங்க ஏன் ஆங்கிலத்துல கொடுத்தீங்க அப்படின்னு வருத்தப்படுறார். இது வந்து அவருடைய தாய்மொழியை பற்றி சிறப்பா செய்யக்கூடிய ஒரு நல்ல செய்தி. காந்தியடிகள் வந்து இதை வந்து வெறும் ஒரு விடுதலை போராட்டமா மட்டும் அல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக கொண்டு வந்தார். அதுதான் காந்தியடிகளுக்கே பெருமை. மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விடுதலைக்காக மட்டும்தான் போராடினாங்க,

0: இருக்கே பெருமை. மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விடுதலைக்காக மட்டும்தான் போராடினாங்க, ஆனால் காந்தியடிகள் நம்முடைய சமூகத்தில் இருந்த குறிப்பாக வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் தீண்டதாகாத செயல், அதே மாதிரி மது புழக்கம், இதெல்லாம் எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. மது விலக்கு போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அது கூட சொல்லுவாங்க, பெரியார் வந்து அவருடைய வீட்டில் இருந்த மிகப்பெரிய தென்னந்தோப்பு அங்கெல்லாம் அதில் நிறைய கல் இறக்கி அவருக்கு பெரிய வருவாய் வந்துச்சு. இருந்தாலும் கூட இவர் உடனே காந்தியடிகள் சொன்னதுக்காக அப்போ பெரியார் காங்கிரஸ் இருந்தார், அந்த தென்னந்தோப்பை பூரா வெட்டினார். அது அவங்களுடைய சகோதரியும் மனைவியும் தான் சேர்ந்து செஞ்சாங்க, நாகம்மாலும் அவங்க செஞ்சாங்க. காந்தியடிகளே சொல்லுவார், இந்தியாவில் இது நிறுத்துங்கன்னு சொல்லும் பொழுது அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் ரெண்டு பெண்கள் கையில் தான் இருந்துச்சு. எங்கள் உறையூரில் வந்து கல்லுக்கடை ஏற்றி மிகப்பெரிய போராட்டம். அப்பவும் வந்து எக்னேசியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவனும் அப்துல் சுபான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியரும் மிக பெருமை கொடுத்து அது போலீஸ்காவில் அவங்க பெரும் தண்டனை பெற்றாங்க. இதுக்காக நிறைய கவிதைகள்லாம் பெரிய பெரிய எழுதியிருக்காங்க. அப்போ வந்து மக்கள் இந்த கவி தான் பாடுவாங்களாம், காங்கிரஸில் மது விளக்கு போகும்போது, போதையின் கேடு அதை நீக்கி நீ புண்ணியம் தேடு, இன்னும் பெரிய பாட்டு இது. ஆனால் இந்த பாடல் வந்து அந்த காலத்தில் மிக சிறப்பாக பாடப்பட்ட ஒன்று என்பதையும் நாம
1: இன்னைக்கும் அது பொருத்தமாக தான்.
0: ஆமாம், பொருத்தமாக தான் இன்னைக்கு.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம்.
1: திருச்சிராப்பள்ளி வரலாற்று முக்கியமான இடங்கள், அதனுடைய பங்களிப்புகள் பத்தி சொல்ல முடியுமாங்க?
2: முதல் செய்தி சவுக்குல நடந்த கூட்டம் டவுன் ஹாலுக்கு எதிராக இப்பவும் இருக்கு. இரண்டாவது இடம் வந்து நம்ம திருவள்ளூர் பேருந்து நிலையம், அது இப்ப இல்ல. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மண்டல தபால் தந்தி அலுவலகம் இப்ப இயங்கிட்டு இருக்கு. அதுதான் டாக்டர் TSS ராஜனுடைய வீடு. வீடு மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவமனையாகவும் அவர் வச்சிருந்தார். அந்த மருத்துவமனையை திறந்து வச்சது காந்தி தான். 1930 ஏப்ரல் மாதம் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. அன்றைய நாளில் ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிற பேரணியை தொடங்குறார். ஏறத்தாழ 100 வந்தே மாதரம் என்று முழக்கம் விட்டு கொண்டு முதல்ல காவேரி கரையை கடந்து திருவரங்கத்துக்கு போகிறாங்க. கொடியாலம் ரங்கசாமி ஐயங்கார்னு அங்கே மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் வீட்டில் தங்கி அதன் பிறகு கல்லணை வழியாக போகிறாங்க. அவங்க கல்லணையை தாண்டி கோவில் அடிக்க போகிறாங்க. இந்த 100 மட்டுமல்ல, அப்போ போக போக கூட்டம் நிறைய சேர்ந்துருது. இந்த பேரணியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு அப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தது KJ தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர். அவர் கோவிலடி மற்றும் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் தண்டோரா போட்டு அறிவிக்கிறார். ராஜாஜி தலைமையில் வரக்கூடிய பேரணிக்கு மக்கள் எந்த உதவியும் செய்யக்கூடாது, உணவோ தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் கடுமையான தண்டனைக்குள்ளாவீர்கள் அப்படின்னு தண்டோரா போடுறார். மக்கள்லாம் பயப்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணவு தண்ணீர் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி இரவோடு இரவாக வழி நெடுக அந்த சாலையில் இருபுறமும் இருந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கிளைகளில் கட்டி கட்டி தொங்க விட்றாங்க. இவங்க அதெல்லாம் எடுத்து உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. அது தாரனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவாலாகவே நம்ம கருதலாம்.

ஆசை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிரி என்று யாரும் இல்லை, எற்றும் ஆசை இல்லதா. குதிரை இல்லை, யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிரி என்று

0: காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பிச்ச பாடு நீங்க சொன்னீங்க 1930ல் உப்பு சத்தியாகிரகம் வந்து TSS ராஜன் பங்களா வந்து கிளம்பி போகுது அப்படின்னு சொன்னீங்க. ராஜாஜி வந்து ஒரு 100 பேர்த்த செலக்ட் பண்றார், அதுல இருந்த முக்கியமான ஆளுமைகள்
1: அதுலதான் முக்கியமானவர் நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய TS அருணாச்சலம், அதே மாதிரி ஒரே ஒரு சங்கிலியா பிள்ளை, இவங்களெல்லாம் ஒரு கூப்பிடல. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதுக்காக வருத்தப்படல. அவங்க பெரம்பலூருக்கு பக்கத்துல குளக்கநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பெரிய குளம் உப்பு தண்ணி இருந்த இடம், அதை எடுத்து உப்பு காய்ச்சி அவங்க பெரிய பேரணியா பெரம்பலூர்ல இருந்து வர்றாங்க, அவங்கள வர்ற வழியில கைது செய்யறாங்க.
0: 1930க்கு அப்புறம் வேற என்ன முக்கியமான நிகழ்வு நடந்தது?
1: 30க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம்ன்றது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது. யார் அற போராட்டத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்கள கைது பண்ணா அப்ப போலீஸ்காரர்கள் எந்த அடக்குமுறை படுத்தாலும் அதை தாங்கிக்கணும், அவர்களை எதிர்த்து அவங்க போராடக்கூடாது அப்படிங்கறது அதனுடைய அடிப்படையான கட்டளை. அதை ஏற்றுக்கொண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை அந்த குளித்தலையில் தர்மலிங்கரோட முக போனார், அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதன் பிறகு எடுத்திங்கன்னா 1936 இங்கே நம்முடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறார். தென்னூர் மற்ற பகுதியிலும் பேரணியாகவே போகிறார். அவர் உறையூரில் இருக்கக்கூடிய அன்றைய தினம் வந்து 4 முறை நம்முடைய திருச்சிராப்பள்ளி நகராட்சியினுடைய தலைவராக இருந்த ரத்னவேல் தேவர் அவர் வீட்டுக்கு போகிறார். இது ஏன் போகிறாருங்கிறது கூட ஒரு சுவையான செய்தி. ரத்னவேல் தேவர் என்ன பண்ணுறாருன்னா 1924 இங்கே காவேரியில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துக்கு பிறகு இப்போ கம்பரசம்பேட்டையில் நம்ம நகரத்துக்கே குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் நீரேற்று மையம்னு அங்கே இருக்குது, கிணறுகள் இருக்குது, ஒரு 4-5 கிணறுகள். இந்த வெள்ளத்தினால அந்த கிணறுகள்லாம் தூர்ந்து போச்சு. அப்போ நல்ல குடிநீர் மக்களுக்கு கிடைக்கல, பல நாள் மக்கள் போராடுறாங்க. இவர் வந்து அன்றைக்கு இருந்த மாகாண அரசுக்கு அவர் கடிதம் எழுதி பார்க்குறாரு, நேராக போய் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு உதவி நிதி எதுவும் வரல. உடனே அவர் வந்து வெளியே கடன் வாங்கி 2 கிணறை தோண்டி நல்ல தண்ணியை உருவாக்கி நகரத்துக்கு கொடுத்தார். இதே வந்து அன்றைக்கு இருந்த ஆங்கில கவர்னர் வந்து நீ எப்படி அரசுடைய ஆதரவு எல்லாம் தோணுன்னு சொல்லி அவரை வந்து பதவி நீக்கம் செய்கிறார். இவர் உடனே அதை வந்து லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் சொல்லுவாங்க, அங்கே அவர் வந்து மேல்முறையீடு செல்கிறார். அந்த மேல்முறையீடில் லண்டன் பாராளுமன்றம் கூடும் பொழுது அவங்க இவரை பாராட்டுறாங்க. எப்போ ஒரு இந்தியன் வந்து மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சால் அவனை நீ பாராட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னரை கண்டித்து இவருக்கு பாராட்டுறாங்க. இந்த நிகழ்வு செய்தியெல்லாம் வந்த பிறகு காந்தியடிகள் நேராக அவருக்கு தபால் போடுறார், உங்களுடைய செயலுக்கு மகிழ்ச்சின்னு. இதை பாராட்டுறதுக்கு தான் நேரு அவர் வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டில் பெரிய விருந்து கொடுக்குறார். அந்த விருந்தில் வந்து நேரு சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுவார். அந்த புகைப்படம் அவங்க வீட்டில் இருக்குது, வேற எங்கேயும் அவர் அப்படிதான் சாப்பிட்ருக்க மாட்டார். மேசை மீது உட்காந்து தான் சாப்பிட்டு பழக்கம், தரையில் உட்காந்து சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போனார்.

0: திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற விடுதலை போராட்ட நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை வந்து கிரிக்கெட் கிளப்பா இருந்த இடம்.
2: அது ஒரு செய்தி. முத முதல்ல தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட் கிளப்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஏற்படுத்தியவரே ரத்தினவேலு தேவர் தான். அவர் கொஞ்சம் நிறைய ஆங்கிலம் படிப்பார். டைம்னு ஒரு பத்திரிகை லண்டன்ல இருந்து வரும். அதனால அவர் கிரிக்கெட் குழு எப்படியோ தொடர்பு கொண்டு முத முதல்ல ஒரு கிரிக்கெட் கிளப்பை அவர் ஏற்படுத்துறாரு. அது இந்த இடத்துல தான் அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, இவர் வேற இடத்துல கிரிக்கெட் குழுவோட போறாரு. அவர் ஏற்று வந்து வெள்ளையர்கள் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அந்த ஏற்பாடு பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள மட்டும் தனியா விருது கொடுக்குறாங்க. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரெண்டு பேரும் தான் ஒன்னா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் பண்ணி அந்த இரண்டு குழுக்களுமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. ரத்னவேலு அது மாதிரி ஒரு சுயமரியாதை உள்ளவர்.
1: எப்படி ரத்னவேலு தேவர் வந்து மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், நகராட்சி தலைவராக இருந்து நிறைய வேலைகள் செய்ததா இருக்கட்டும், அதே போல டிஎஸ்எஸ் ராஜனும் நிறைய செஞ்சிருக்காரு. டிஎஸ்எஸ் ராஜன் பத்தி சொல்லுங்க.
2: டிஎஸ்எஸ் ராஜன் வந்து முசிறிக்கு பக்கத்துல ஈங்கோய் மலைன்னு இருக்கு, அந்த ஊர்ல பிறந்தவர். திருவரங்கத்தை தான் வாழ்ந்தாரு. பர்மா போயிட்டு பர்மாவில இருந்து லண்டன் போய் மருத்துவ படிப்பு படிச்சார். லண்டன் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ் அதுல இருக்காரு. அவங்க வந்து வாவை சொய்யர் அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. காந்தியடியில் அங்கே இருக்கு. அந்த இந்தியா ஹவுஸ் என்பது நம்முடைய இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்துடைய ஒரு முக்கியமான இடம். அங்கே இருந்ததுனால தான் அவருக்கு அந்த விடுதலை வேட்கை வருது. திருச்சிராப்பள்ளிக்கு வந்த பிறகு மருத்துவ தொழிலையும் இலவசமாக செய்து கொண்டு தீவிரமாக எல்லா போராட்டத்தையும் கலந்துக்கிறார். இந்த உப்பு சத்தியாகிற போராட்டம், ஒத்துழையாமை இயக்க போராட்டம், வெள்ளையனை வெளியேறி போராட்டம், ஏறத்தாழ அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே அலிகார் போன்ற சிறையெல்லாம் இருந்திருக்காரு. அவர் தான் இங்கே மருத்துவமனை கொண்டாந்தார். ஏன்னா 1936 வந்து ராஜாஜி அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறார் ஆங்கிலேய காலத்திலேயே. அப்போ இவரை வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ திருச்சிராப்பள்ளியினுடைய மாவட்ட மருத்துவமனை இன்றைக்கு வந்து நம்முடைய பாலக்கரில் சிறைச்சாலை இருக்கு. அதுதான் இப்போ இருக்க சையது புதுசா பள்ளி. அதுதான் அப்பொழுது தலைமை மருத்துவமனை. ரொம்ப சின்ன இடத்துல இருந்துச்சு. இப்போ இவர் தான் வந்து பெரிய மருத்துவமனை வேணும்னு இப்போ புத்தூர் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை அடிக்கல் நாட்டினவர் அவர் தான். அதன் பிறகு தான் கட்டினாங்க. அடிக்கல் நாட்டி அதை வந்து உருவாக்கியவர் டிஎஸ்எஸ் ராஜன். பல போராட்டங்களில் கலந்துகிட்டாரு. 1947 August 15 சுதந்திரத்தை அன்னைக்கு அவர் தலைமையில் தான் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய மலைக்கோட்டை கோவிலிருந்து மக்கள்லாம் பெரும் பேரணியாக தெப்பகுளத்தை சுற்றி வந்து பிஷப்பர் பள்ளி இருக்கு இல்லையா அந்த மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அப்போது எம்எம் மாரியப்பான்னு சொல்லி பெரிய பாடகர் இருந்தார். நம் எம்கேடி தியாகராஜ பாதர் அவருடைய நெருங்கிய உறவினர். அவர் நல்லா பாடுவார். அவர் தான் அந்த கூட்டத்தில் அருமையாக பாரதியாருடைய பாடலாம் அந்த கூட்டத்தில் பாடினார் நம்ம விடுதலை நாள் அன்னைக்கு.
1: அதே போல இப்ப நீங்க சொன்னீங்க, லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ்ல டிஎஸ்எஸ் ராஜன் அப்புறம் வாவேஸ் ஐயர் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் வாவேஸ் ஐயரும் நம்ம திருச்சிராப்பள்ளிக்காரர். அவருடைய பங்களிப்பு,
2: வாவேஸ் பங்கு பெரிய பங்களிப்பு. ஏன்னா அவர் வந்து ஆங்கில போலீஸாரை பிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட 30 miles மேலே கடலில் இருந்து வந்தார். மேடம் காமா அவங்க தான் பண்ணாங்க. பிரான்ஸ்லேயே இங்கே வந்து இறங்கும் பொழுது ஆனால் பிடிபட்டார். அப்போ சிறையில் இருந்துட்டு இங்கே வந்தார். இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். நம்ம சங்க இலக்கியத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. கம்பராமாயணத்தை மிக அழகாக எழுதியிருக்காரு. இதை தவிர வந்து அவர் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஆனால் காந்தியடிகள்கிட்ட வந்த பிறகு ஒரு மிதவாதி ஆயிடுறாரு. அப்படி இருந்து அவர் பாண்டிச்சேரியில் போய் வாழ்றாரு. சுப்பிரமணிய சிவா பாரதியாரோடு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் வந்து இந்த ஆஷ் துறையை சுட்டு கொடுத்ததுக்காக இவங்ககிட்ட போய் பயிற்சி எடுக்கிறார். நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பயிற்சி கொடுத்து கொடுத்தாங்கன்னு. அதன் பிறகு இங்கே வந்த பொழுது அவர் கைது பண்ணிடுறாங்க. அந்த கைதை ஏற்று கூட திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அப்போ அதுலேயும் வந்து நம்ம மாணவர்கள் பங்கு பெற்று அங்கேருந்து ஒரு பேராசிரியர் துரைசாமி அப்படிங்கிறவர் வாவை செய்யற விடுதலை செய் அப்படின்னு பெரிய போராட்டம் நடத்தினாங்க.
1: அதே போல நம்ம சாஸ்திரி ரோடு பின்புறம் டிவி

0: சாமிநாத சாஸ்திரியோட
1: ஆமா
0: பேரில் அமைஞ்ச ரோடு. அவரோட டிவி சாமிநாத சாஸ்திரி பத்தி சொல்லுங்க, அவர் எப்படி நம்மளுடைய
1: மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சாமிநாத சாஸ்திரி, ஒரு ஆயுர்வேத மருத்துவர், உப்பு சத்தியாகிரகத்திலையும் கலந்துக்கிறாரு, வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தையும் கலந்துக்கிறாரு. திருச்சி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய பங்களிப்பு அளித்திருக்காரு. அவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர் நூல் நூத்துக்கிட்டே இருப்பாராம். எப்பொழுதுமே தக்கைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதை வச்சு அதை நூல் நூத்துக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் வந்து காந்தியடிகள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, பல போராட்டங்களை கலந்துகிட்டு இருக்கார். அதில் என்ன சிறப்பு என்னென்னா, போராட்டங்களுக்கு போகும்போது அவர் மட்டும் போக மாட்டார், அவருடைய மனைவி கல்யாணி சாஸ்திரி அவங்களையும் கூட்டிகிட்டு தான் சிறைக்கு போயிருக்கார். ஒவ்வொருத்தரும் சிறைக்கு போகும்போதும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு பேர், அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தான் போராட்டத்தில் கலந்துகிட்டு போனார்.
0: எவ்வளோ தியாக மனப்பான்மையோடு
1: கண்டிப்பாக கொண்டு. அதனால தான் அப்போ வந்து நம்முடைய நகர்மன்றம் வந்து அந்த சாலைக்கு சாமிநாத சாஸ்திரி சாலைன்னு பேர் வச்சாங்க.

0: உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்தபோது டிஎஸ் அருணாச்சலமும் சங்கிலியா பிள்ளையும் சேர்ந்து உப்பு காய்ச்சினாங்க இவங்க தனியாக அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎஸ் அருணாச்சலம் மன்றம்னே நம்ம திருச்சி மந்திரம்
1: இருக்குது, அவர் சிலையும் இருக்குது.
0: ஆமாம், சிலையும் இருக்குது. அவருடைய பங்களிப்பு பற்றி சொல்லுங்க.
1: அவர் அவருடைய அண்ணர் திருஞானம் ரெண்டு பேர் தான் இங்கே ஊருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப எளிமையானவர். இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தையும் உப்பு சத்தியாகிரகத்தையும் கலந்துக்கிறாரு. சங்கிலியா பிள்ளை வந்து அந்த காலத்தில் ஆங்கில அரசில் சர்வேயர் நில அளவையராக பணி புரிஞ்சார். அவர் சாதாரணம் இல்லை. அன்றைக்கெல்லாம் நில அளவை பதவியை காந்தியடிகள் சொன்னார்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்து போராட்டங்களை கலந்துக்கிறார். இரவு நேரத்தில் பெரிய வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் வந்து வெள்ளையனை வெளியேறு, காந்தியடிகள் விடுதலை செய், இப்படி பல்வேறு இது இவங்களே கையில் எழுதி எழுதி பல இடங்களில் ஒட்டியிருக்காங்க. ஒரு முறை அவங்களை கைது பண்ணும்பொழுது ரொம்ப தீவிரவாதி வடநாட்டிலேருந்து வந்து இங்கே இருந்திருக்காங்க, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள்னா அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே இருக்காங்கன்னு இவரை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க. அப்போ தான் இவர் பையில் அவங்க இருந்ததெல்லாம் சில செய்தி இருந்திருக்கு, அப்படியே எடுத்து வாயில் போட்டு மின்னு முழுங்கிட்டாரு. அந்தளவுக்கு வந்து சுதந்திர வேட்கை கொண்டவர். காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாவட்ட தலைவராகவும் மற்றும் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தவர். அவர் ஆலாசியம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வழக்கறிஞர். அவர் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர் தொழில் புரட்சிட்டு இதில் கலந்தவர். அவர் காலத்தில் நடந்த ஒரு செய்தி என்னென்னா, அவர் மாவட்ட தலைவர் இருக்கார். அப்போ வந்து திடீர்னு அவருக்கு ஒரு தந்தி வருது, விருதுநகர்லேருந்து ஒரு கல்யாண ஜோடி வருது, அதுக்கு வரவேற்பு கொடுக்க அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு புரியல. இப்போ இவர் நண்பர்கள் எல்லாரும் ரயில் நிலையத்தில் நிற்கிறாங்க. பார்த்தா நாலு போலீஸ் வர்றாங்க. ஒரு புது மாப்பிள்ளை அன்னைக்கு தான் திருமணம் நடந்திருக்கு. அவரையும் காமராஜரையும் கைதி பண்ணி கூப்பிட்டு வர்றாங்க. செய்தி என்னென்ன, அன்றைக்கு காலையில் தான் அவர் திருமணம், யாருக்கு, முத்துசாமி ஆசாரிங்கிறவர் காமராஜருக்கு நெருங்கிய தோழர். திருமணம் முடிஞ்சோடனே அவர் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ஒரு திருமண ஜோடி வருது தந்தி அடித்தாங்களாம். அப்புறம் இவர் ஹாலாசியம் வந்து போலீஸ்கார்ட்ட வேண்டிக்கிட்டு அவங்கள ரெண்டு பேர்த்து கூட்டு கொண்டு விருந்து வச்சு அதன் பிறகு 7:10 மேலே கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. ஹாலாசியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துடைய முதல் பாராளுமன்ற தேர்தலில் நின்னார். அவர் டாக்டர் மதரத்தோடு போட்டிக்கிட்டாரு, தோல்வி விட்டாரண்ணா.
0: அது மாதிரி இன்னும் நிறைய
1: பேர் இருக்காங்க. சைமன் துரைசாமின்னு ஒருத்தர், அதே மாதிரி சைமன் ஜி டி கோபாலன் ஒருத்தர், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான நபர்கள். இந்த சைமன் துரைசாமி வந்து அவர் பேரே பாருங்க, இந்த சைமன் கமிஷன் வந்துச்சு, அதை காந்தியடிகள் புறக்கணிங்கன்னு சொன்னார். அது நமக்கு பயனற்ற ஒரு குழு, அதை நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லும்பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளியில் இந்த ஜி டி கோபாலனும் இவங்க ரெண்டு பேர் தான் முன்னிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அதுக்காக சைமனே வெளியேறு. இதில் இந்த ஜி டி கோபாலன் என்ன பண்ணுவாரான், உடம்பு பூரா அது குறிப்பாக மார்பிளையும் பின்புறத்துலையும் பெரிய அட்டை, அதில் சைமனே வெளியேறின்னு வேண்டி வரான். இவரை போலீஸ் ஒருத்திட்டே போவாங்களாம். முன்பக்கம் பட்டால் இந்த அட்டையை மட்டும் தூக்கி பிடிச்சிக்க வரான், பின்பக்கம் முடியாத பின்பக் கட்டி திருப்பிடுவான். இந்த போலீஸுக்கு பெரிய சிரமம் போயிடுச்சான். எங்கே பார்த்தாலும் மக்கள் மத்தியில் இது பெரிய பேச்சாகவும் நகைச்சுவாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கொள்கையை வலியுறுத்தி போராடினவர் சைமன் துரைசாமியும் அதே மாதிரி தான், பெரிய போராளிகள் அவங்கெல்லாம்.
0: கட்டாயம் வேற எதுவும் சுதந்திர போராட்டத்தில் திருச்சாருடைய பங்கு அப்படின்னு எதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு இருக்காங்க.
1: 1942 அப்போ தான் வந்து காந்தியடிகள் இறுதி போர் அப்படி சொல்கிறார், செய்யல செத்துமடி அப்படின்னு சொல்லி பாம்பேக்கு பக்கத்தில் அந்த மிகப்பெரிய மாதிரி நடத்து சொல்கிறாரு. அப்போ அவங்களாம் கைது பண்ணிடுறாங்க. காந்தியடிகள் அவர் கொண்டு ஆகா கான் மாளிகையில் வச்சிடறாங்க, நேருவியை சிறைப்படுத்திடுறாங்க. அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போன பக்தவசலம், முத்தரங்க முதலியார், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனாங்க. அவங்க எல்லாம் ரயிலில் வரும்பொழுதே எல்லாத்தையும் கைது பண்ணிடுறாங்க. காமராஜர் அதெல்லாம் வர்றாரு. ஆனால் காமராஜர் என்ன பண்ணுறாரு, தலைமறை ஆயிடுறாரு. நடுப்புற நெல்லூர்லேயே அவர் இறங்கிறாரு. இறங்கிட்டு தலப்பாக கட்டிக்கிட்டு வேறு பஸ்ஸு ஏறி எப்படியும் ஏறி வேலூருக்கு வந்துடுறாரு. அவருடைய நோக்கம் என்னென்னா, இந்த போராட்டம் வெற்றி பெறணும், இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் கூட போய் தூண்டி விடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட வேலூருக்கு போய் நிறைய பணி செய்கிறார். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு வரார். இங்கே தான் வந்து நம்ம ஹாலாசியம், அப்போ நாராயணசாமி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. குருசாமி நாயுடுன்னு சொல்லி அவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, டிஎஸ் அருணாச்சலம் இவங்கெல்லாம் சந்தித்து அவங்ககிட்ட நிறைய சுவரொட்டி எப்படி எழுதணும் போன எல்லாம் செய்தியெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தீவிரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு மதுரையில் போயிட்டு பண்ண ஒரு கைதியாகிறார். தமிழ்நாட்டில் இங்கே

0: மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, புகழூர் இருக்கு இல்லையா கரூர் பக்கத்தில், அங்கே இருந்த ரயில் தண்டவாளத்தை அந்த ஊரை சேர்ந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க ரயில் தண்டவாளத்தை உடச்சி எடுத்துடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கரூரை சேர்ந்த முக்கியமான ஆளுமைகள்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதில் குறிப்பிட்டது ஒன்று என்ன, மரியம் பிபி அப்படின்னு சொல்ல ஒரு இஸ்லாமிய பெண், அந்த மாதிரி நிறைவாத கர்ப்பிணியாக இருக்காங்க, அவருடைய கணவர் நன்னா சாஹிப், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கரூரில் தங்கவேல் அப்படிங்கிறவர், ஜெகதாம்பாள் அவருடைய மனைவி, இது மாதிரி கணவன் மனைவி கணவன் மனைவியாக நிறைய பேர்த்தை கைது பண்ணி இங்கே திருச்சிராப்பள்ளி சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த மரியம் பிபி இங்கே தான் வந்து அவங்க பிரசவமே ஆச்சு. அவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த அந்த பையன் வந்து இப்போ ஒரு பெரிய அலுவலர் இருக்கார். நாங்கள் அவரை வச்சு கூட ஒரு ஆண்டு கொடியேற்றணும். அதே மாதிரி ஜெயகொண்டா அரியலூர் போராட்டத்தில் நிறைய இடத்துல தபால் அலுவலகங்கள்லாம் தீ வச்சு நடந்தது. அதை ஒட்டி அரியலூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க. பி.எஸ். சரணராஜன் தான் முன்னேறி நடத்துகிறார். அப்போ எஸ்கே பாட்டீல் பாம்பேலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து அப்போ எல்லா தலைவர்களும் கைது ஆகிறாங்க. இங்கே போட்டு அப்போ ஒரு பெரிய தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை காந்தியடிகள் பின்னாடி அரியலூர் ரெசல்யூஷன் அப்படி சொல்லி கூட தன்னுடைய அர்ஜன் பத்திரிகையில் எழுதுறாரு. ஒரு மிகச்சிறந்த அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள்.
1: இவரே எங்களோட இணைந்து கொண்டு இந்த திருச்சிராப்பள்ளி சுதந்திர போரில் எப்படி ஈடுபட்டுச்சு, முக்கியமான இடங்கள் என்னென்ன, யார் யார் முக்கியமாக பங்கேற்றாங்க, எப்படி வந்து சுதந்திர போரில் இந்த திருச்சிராப்பள்ளியும் பங்கெடுத்துக்கிட்டுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விரிவா ரொம்ப சுவையோட சொன்னீங்க. எங்களது நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு. முருகானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு. அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? நம்மளால சாப்பிடாம 15 நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா? தண்ணி குடிக்காம 5 நாட்கள் வரைக்கும் கூட இருக்கலாமா? ஆனா காத்துன்னு சொல்றத விட மூச்சுன்னு சொல்லலாம். மூச்சு விடாம 5 நிமிஷம் கூட வாழ்றது சிரமமான விஷயங்க. உண்மையிலேயே நாம சுவாசிக்கிற இந்த மூச்சு காத்து சுத்தமா இருக்குதா? நாம சுவாசிக்க வேண்டிய ஆரோக்கியமான காத்துல கரியமில வாயுவோட அதிகபட்ச அளவு 350 பிபிஎம் தான் இருக்கணுமா? ஆனா நாம இப்ப சுவாசிக்கிற காத்துல கரியமில வாயுவோட அளவு 427 பிபிஎம் இருக்கலாம். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா இன்னும் 20 வருஷத்துல 500 பிபிஎம் அப்படிங்கிற அளவை தொற்றுமா? இதோட விளைவு என்னவா இருக்கும்னா, குழந்தைங்க ஸ்கூல் பேக்கோட லஞ்ச் பேக் எடுத்துட்டு போறது மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டரையும் தூக்கிக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருமா? சரி, இதுக்கு என்ன தீர்வு? எல்லாரும் விட தேடிக்கிட்டு விஞ்ஞான உதவியோட வேற எங்காச்சும் உயிர் சூழல் இருக்குதான்னு தான் ஆராய்ச்சியில மேற்கொள்றாங்க. இயற்கை ஆர்வலர்களோட பதில் இதுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தா, பசுமை போர்வை அப்படிங்கிற காடுகளோட பரப்பளவை அதிகரிக்கணும், மரங்கள் செடி கொடிகளை போர்க்கால அடிப்படையில வளர்க்கணும், பூமியை குளிர்விக்க மரங்களோட பங்கு அளப்பரியதுங்க. ஆனாலும் இருக்கிற எல்லா மரங்களும் இயற்கையில எப்பவுமே மூச்சு காத்த உற்பத்தி செய்தா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லையா. ஆக்சிஜனை எப்பவும் வெளியிடக்கூடிய சில தாவரங்களும் நம்ம பூமியில இருக்கு. அரச மரம், மூங்கில், துளசி, இது மூன்றுமே ஆக்சிஜனை தொடர்ந்து வெளியிடக்கூடியதான். அரச மரம் வச்சு வளர்க்க நிறைய இடம் தேவைப்படும். ஆனா இப்ப நாம கட்டிருக்கிற வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில இருக்கிற இடத்துல இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல. அதுக்கு அடுத்தது மூங்கில், இதுவும் கிட்டத்தட்ட நிறைய இடத்த பிடிக்கக்கூடியதுதான். இப்ப இருக்க சூழலுக்கு ஏத்த மாதிரி முழுசா மூச்சு காத்த உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு செடி இருக்கு. அளவுல சின்னதா இருந்தாலும் ஆக்சிஜனை அள்ளி கொடுக்குதான். இதுக்கு தேவையான இடவசதியும் குறைவுதான். அதுதாங்க துளசி. பெரிய மரங்களை வளர்க்க முடியலன்னா கூட உயிர் சூழலை உயிரோட்டமா வச்சிருக்கக்கூடிய உன்னதமான இந்த சிறு தாவரத்தையாவது வளர்க்கலாமே.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேர்களே, இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்களின் பாட்டு, லால்குடி GJR கிருஷ்ணா அவர்களின் வயலின், தஞ்சாவூர் ராமதாஸ் அவர்களின் மிருதங்கம் கேட்கலாம். தமிழ் செய்திகள், 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் பாப் கார்னர், 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் எல்நினோ காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம், சேலம் சந்தையூர் வேளாண்மய அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்கும்.

நேர்முகம் இடம்பெறும். 2:30 கனிந்த வாழ்வு, டி செந்தில்நாதன் அவர்களின் நேர்முகம்.

நேரம் 12:10. நேயர்கள் கேட்கவிருப்பது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் பாட்டு, லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சாமிக்கு என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், கேத கௌளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

சங்கீத சாரலில் நிறைவாக கமலாம்பா என தொடங்கும் தீக்ஷித கிருதி, ஆனந்த பைரவி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டை

0: புதுக்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார். இந்திய விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்படுகிறது. மக்களின் ஆற்றல், எதிர்பார்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் இந்த பாடல் அளிக்கிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்பட்ட பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 1,000-க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா நடைபெறும் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை நாளை ஏற்றி வைக்கிறார். இந்நாளையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை போலீசார் தற்பொழுது விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். விமான நிலையத்திற்குள் வரும் ஒவ்வொரு கார், டாக்ஸி, வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுதந்திர தினம் முடியும் வரை இந்த கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் தில்லி மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகள் 100 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த அழைப்பாளர்களுக்கு சுதந்திர தின விழா சிறப்பு மலர் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தையல் கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொள்ளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளும் இந்த விழாவில் பங்குபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மரியாதை செலுத்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலைசிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் 92 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. இதில் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 21 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கான பதக்கங்கள் 664 பேருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வீரதீர செயலுக்கான பதக்கம் 301 பேருக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் 3 பேருக்கும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் 17 பேருக்கும் வழங்கப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதைப்பொருளுக்கு எதிரான உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முனை

0: முனைப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறியடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்துவோர் மீது எவ்வித ஈவு இரக்கமுமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூர்வோம் என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தேச பிரிவினை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்களது வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர நினைவுகளை இளைஞர்கள் மனதில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டுக்காக மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரத்தையும் வலியையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் உறுதிப்பாட்டையும் தியாகத்தையும் போற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை இந்நாள் உணர்த்துவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி முன்னாள் அக்னி வீரர்களுக்கு வயது வரம்பிலும் தளர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு 18 கோடியே 60 லட்சம் ரூபாயை யூனியன் பிரதேச அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. சம்பா மாவட்டத்தில் உள்ள உத்தர்பேகானி சுற்றுலா தலத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சீரமைக்கவும், கத்துவா மாவட்டத்தில் உள்ள பஷோலி கோட்டையை புனரமைத்து அழகுபடுத்தவும், அனுராக் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியை சீரமைக்கவும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அஸ்தானா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் தென்கொரியாவின் ஹீரே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அரினா அனா செடிஷேவா இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றவுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
3: NCERT
4: தேசிய கல்வி

0: ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
0: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
0: NCERT
1: வகுப்பறையாகும்.
0: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம்
3: 102.1.
2: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

காலம் சில கடந்தும் நம் காதோடு உருவாடும் காவிய கானங்கள் இசைந்தாடுகின்றது. மதுர கீதமாக திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்து தொடரும் பாடல் மலைக்கல்லன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் கொடிமலர் படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது, எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில்.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல், 1960 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்துல சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன் இவங்க நடிப்புல வெளிவந்த தெய்வ பிறவி படத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாடலை பாடியிருக்கிறாங்க சி எஸ் ஜெயராமன், உடுமலை நாராயண கவி வரிகளில்.

நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்கள் இசைந்தாடுகின்றது. மதுர கீதமாக திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். மதுரகீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கேட்க இருக்கிற பாடல் 1976 ஆண்டு வெளிவந்த ஊருக்கு உழைப்பவன் படத்திலிருந்து. இதை எம் கிருஷ்ணன் எழுதி இயக்குனாங்க. எம்ஜிஆர்

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நீர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். மதுர கீதம் நேர்களே, உங்களின் நினைவிற்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எல்நினோ காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம் குறித்து சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:30 கனிந்த வாழ்வு, டி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல் அரச கட்டளை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கே வி மகாதேவன் இசையில் முத்துக்குத்தன் வரிகளில்.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் அறிவாளி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் மருதகாசி வரிகளில்

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ண வந்துறாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒன்னு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வரவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில. சரியான இண்டிகேட்டரை சரியான டைத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க.

0: தனியா. உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
1: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
1: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
0: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
2: அம்மா இவரு சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
0: அட
2: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: மல்லிய புசிமையிலே

நேயர்களே, இதுவரை காற்றலைகளில் விருந்தளித்து சென்ற மதுர கீதம் மீண்டும் வரும் நாளை பகல் ஒரு மணிக்கு. நேயர்களே, நமது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலம் தெரிவிக்க இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. இணைந்திருங்கள், எங்களோடு வர இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படும் போது வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வண்ண பூக்களின் இதழ்கள் தூவப்படுகின்றன. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடி செங்கோட்டையிலிருந்து

0: நாட்டு மக்களிடம் சுதந்திர தின உரையாற்றுகிறார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது இப்பாடல் இசைக்கப்படுகிறது. தேசிய மாணவர் படையினரும் எனது பாரதம் தன் ஆர்வலர்களும் வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடுகின்றனர். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. 2500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க பல்வேறு தரப்புகளிலிருந்து 5000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், சிறு குறு நிறுவனங்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், சாலையோர சிறு வியாபாரிகளுக்கான ஸ்வாநிதி திட்டம், பாரத டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15000க்கும் மேற்பட்ட பல்வேறு முகமைகளைச் சேர்ந்த பாதுகாப்பு ஊழியர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுகின்றனர். செங்கோட்டையை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில்கள், பேருந்து, விமான நிலையங்கள், கோவில்கள், சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 2026 ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல்படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளை சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவர் தகைசால் பணிக்கான பதக்கத்திற்கு 3 பேரும், உள்துறை அமைச்சகத்தின் சிறந்த பணிக்கான பதக்கத்திற்கு 17 பேரும் என 20 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய புலனாய்வுத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய 21 பேருக்கும் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை நாளை ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவிக்கிறார். திருச்சி மாவட்டம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகம், விமான நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை உட்பட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள், மத்திய மாநில அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் வண்ணமயமான ஒளி விளக்குகளுடன் காட்சியளிக்கின்றன. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் 404 கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அஞ்சல் துறை பணியாளர் விக்னேஸ்வரி கூறுகிறார்.
1: இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் மூவர்ண கொடியினை இந்த சுதந்திர தின விழாவிற்கு தங்கள் இல்லங்களில் ஏற்றி சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்கிறேன். 150வது வந்தே மாதர பாடலின் நினைவுபடுத்தும் விதமாக இந்த சுதந்திர தின விழா நிகழ்வு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மக்களிடம் தேசிய ஒருமைப்பாட்டையும் சுதந்திர விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத் தலைவர் டாக்டர் வி சசிமோகன், சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்கக காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முக பிரியா, கரூர் நகர காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் புலன் விசாரணை பணியில் சிறப்பாக பணியாற்றிய திருச்சி குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி அனுஷியா, பெரம்பலூர்

0: கைக்களத்தூர் காவல்நிலைய ஆய்வாளர் திருமதி சித்ரா உள்ளிட்ட 10 பேருக்கு சிறப்பு பணிக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்றார்.
1: நமக்கு வந்து காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தர தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலாரிட்டியில் கொடுக்கப்பட்ட எந்த எவ்வளவு நீர் கொடுக்கப்படும் சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. ஸோ இது அனைத்தையும் சுட்டிக்காட்டி கடந்த திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டை மென்ஷன் பண்ணலாம். திங்கட்கிழமை வந்து அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழுக்கு தேவையான நீரை பெறுவதற்காக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது.
0: மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட தருவைக்குளம் உரக்கிடங்கு வளாகத்தில் பசுமை மாக்கல் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், கடந்த 7 ஆண்டுகளில் 206 ஏக்கரில் 188,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தாவேகா தலைமையிலான தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. தஞ்சையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெற தாவேகா அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தென்காசி, தூத்துக்குடி, நாமக்கல், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அஇஅதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களை இன்று மேற்கொண்டனர். ஆடிப்பூரத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு வன்னியரசு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரத்தன்று நடைபெறும் தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அதிகாலை ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு திருத்தேரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷம் விண்ணதிர திருத்தேர் 4 மாடவீதிகளில் வலம் வந்தது. இந்த திருத்தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாம் என்பது ஐதீகம். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு இன்று வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா இக்வடரின் எக்ஸ்கோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் வேங்க் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நேரம் 1:55.

0: நம்மில் எழக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமாக தான் இன்றைய நிகழ்வு அமையவிருக்கிறது. உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். எவ்வளவு சவால்களை எதிர்பார்க்குறவங்க தான் விவசாயிகள், இருந்தாலும் அவர்களுக்கான சரியான ஆலோசனை சரியான நேரத்தில் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரியான

0: பயிர்களில். அதற்கான மாற்று வேளாண் தொழில்நுட்ப உத்திகள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம கூட சொல்றதுக்காக சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் இளங்கைவி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார்
1: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கங்கள்.
0: எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழல்ல வந்து விவசாயிகள் மனதில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னங்க சார்?
1: அதுக்கு முன்னாடி இப்ப உலகம் முழுவதும் பரவலா பேசப்படக்கூடிய வார்த்தை என்னன்னா எலினோ, அதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். எலினோ வந்து என்னன்னா மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் கடலின் மேற்பரப்பு நீரின் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் ஒரு காலநிலை நிகழ்வு தான் எலினோ பண்றோம். இது என்ன பண்ணுதுன்னா உலக அளவில் வந்து மழை மற்றும் வெப்பநிலை மாறுபாடுகளை ஏற்படுத்துகிறது. 7 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த எலினோ வந்து வரும். 9 முதல் 12 மாதங்கள் வரைக்கும் நீடிக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் June 26 February 27 வரைக்கும் எலினோ காலம் பண்றாங்க. எலினோ பத்தி சொல்ல போனா கடல் நீர் அதிகமாக சூடானால் மழை பெய்யும் இடமும் பெய்யும் அளவும் மாறுபடும். அதாவது பசிபிக் பெருங்கடல்ல வந்து ரெண்டு விதமான நிகழ்வுகள் நடக்கும், ஒன்னு எலினோ, இன்னொன்று வந்து லாலினோ. கடல் நீர் வெப்பம் அதிகமான எலினோ அப்படின்னு ஆகும், கடலில் குளிர்ந்து போனா லாலினா அப்படின்னு. அதனால நமக்கு எந்த பாதிப்பு இந்தியாவுக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை. இதுவரைக்கும் 1951 2025 வரைக்கும் 17 முறை வந்து எலினோ இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 முறை அதிகமா சிவியதா எலினோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1997 வந்து பாத்தீங்கன்னா எலினோ வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பு, ஏற்பட்ட மழை இளவு ரொம்ப கடுமையான வறட்சி காலமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் 92 மில்லிமீட்டர் மழையளவு பெஞ்சிருக்கும். நம்மளுக்கான 89.7 மழையளவு பெஞ்சிருக்கு. அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டிலே ஒரு சில மாவட்டங்கள் திருப்பத்தூர், சென்னை, காஞ்சிபுரம், நாமக்கல், நீலகிரி, திருவண்ணாமலை, வெள்ளூர், விழுப்புரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழையளவு குறைவா, அதாவது அபாய கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக பார்க்கப்படுகிறது. இப்ப சேலமோ திருச்சியோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நார்மல், எந்த பாதிப்பும் இல்லாம தான் இருக்கு.
0: சரிங்க சார். இப்போ நம்ம இந்த எல்நினோ காலத்துல என்ன பண்ணணும், நம்ம பயிர்கள் இனிமே போட போறோம் அப்படின்னா அதை எப்படி திட்டமிடலாம், இப்ப இருக்க பயிர்களை காப்பாற்றணும்னா என்னென்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க.
1: அதாவது இப்ப உளவியல் நடவடிக்கை வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல ரகம், ரகத்தை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா குறுகிய கால ரகங்களா தேர்ந்தெடுக்கணும். அதாவது 80-90 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய ரகங்களா தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி வளர்ச்சியை தாங்கக்கூடிய பயிர்களா தேர்ந்தெடுக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் குறுகிய காலம் குறைந்த அளவு தண்ணீர் இருந்தா போதும். அதே மாதிரி சிறுதானியங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து குறைவா தேவைப்படும். அதே மாதிரி 90 நாளுக்குள்ள விளைச்சல் எடுத்து இந்த மாதிரியான பொருளையோ 10-15 விதையை வந்து நாமளா வந்து பொட்டாசியம் டைஹைட்ரின் பாஸ்பேட் பண்ற பொருளை பயன்படுத்தி 8-18 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்ச பின்னாடி என்ன ஆகுனா அப்படி அந்த பொருள் கிடைக்கலன்னா நீரில் கூட விதையை வந்து நம்ம ஊற வச்சு ஊற வைக்கும் போது என்ன ஆகுனா அது விதை வந்து ஃபர்ஸ்ட் 3 ப்ராசஸ் விதையில் நடக்கும். ஒண்ணு வந்து தண்ணீரை வந்து முதல்ல இழுக்கும், அடுத்தது வந்து விதைக்குள்ள இருக்கிற அந்த முளைக்கிறதுக்கான செயல்பாடுகளை ஆரம்பிக்கும், அதாவது வேர் வளர்ச்சியும் தண்டு வளர்ச்சியும் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணும்னா 18 மணி நேரம் ஊற வச்ச பின்னாடி இந்த நிழல்ல உலக வைக்கும் போது அந்த ஸ்டாப் ஆகும், மேலும் தொடர்ந்து வந்து விதைகள் முளைக்காது. மழை பெய்த உடனே எண்ணப்படுத்தின விதையை நம்ம போட்டோம்னா நாமளா விதைக்கும் போது 10-11 நாள் ஆகும். இதுல வந்து 2 நாள்லயே வந்து விதை முளைத்து விடும், மண்ணில் ஈரப்பத்தை வந்து கரெக்டான அளவுல பயிர் எடுத்துக்கும். இதான் விதை கருணப்படுத்துது.
0: சரிங்க சார். அடுத்து நடவு தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் சார்?
1: அதாவது ஜெசன் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய பாஸ் சால்வா அல்லது அகலப்பாத்தி சாலை வந்து நம்ம பயன்படுத்தணும். பார்ல வந்து தண்ணி ஈஸியா பாய்ச்சலாம். நீங்க நாமளா பாத்தியோ அல்லது ரொம்ப ஆசையா பாய்க்கும் போது தண்ணி அளவு அதிகமா தேவைப்படும். இந்த பாஸ் சால்ல பாய்க்கும் போது தண்ணி ரொம்ப பட்டாக்குறை இருக்கும் காலபட்சத்துல ஒரு சால் விட்டு ஒரு சால் கூட தண்ணி பாய்க்கலாம். அதாவது இந்த முதல் ஒரு சால்
0: நீர்மேலாண்மையை பொறுத்த வரைக்கும்

0: பெரிய சவாலான காலமாக தான் இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவங்க திட்டமிடலாம்?
1: அதாவது சார், இப்போ வந்து நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் பண்ணை குட்டைகளை கண்டிப்பாக அமைக்கணும். ஏற்கனவே அமைச்சிருக்கு, அல்லது வந்து வேறாவது ஃபார்ம் பாண்டோ இந்த மாதிரியான இதை வந்து நம்ம தேவையான அளவு வந்து மழை நீரை சேமிக்க வைக்க முடியும். நம்ம பயிருக்கு தேவையான அளவு நம்ம இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா, பயிர் கழிவுகளை கொண்டு வந்து மல்ச்சிங்கை நம்ம போடலாம், அல்லது மல்ச்சிங் ஷீட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு சில டைமில் என்ன பண்ணலாம்னா, நம்ம சனப்பை தக்கப்புண்டு நம்ம விதைத்து கூட என்ன பண்ணலாம், அப்படியே மேலே கட் பண்ணி விட்டோம்னா மேலே வந்து மல்ச்சிங் மாதிரி ஆகிடும், கலைகள் நமக்கு முளைக்காது. ஸோ இந்த மாதிரியான இது பண்ணலாம். இடை உழவு செயல்கள் மூலமாகவும் அந்தந்த இடத்துல வந்து பயிர் மழையை வந்து நம்ம சேமிச்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாங்க. நம்ம
0: வேற என்ன விஷயங்கள்ல பொதுவாக விவசாயிகள் நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார்? இந்த நடவடிக்கைகள் செய்தன் மூலமாக குறிப்பாக இந்த வறட்சி சமயத்துல அந்த பயிர்களை காப்பாத்தலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்?
1: அதாவது கலை மேலாண்மை கண்டிப்பா இருக்கு. 40 நாளுக்குள்ள கலை மேலாண்மை வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும். கலையில் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பயிருக்கு போட்டியா நீர் அதுவும் புரிஞ்சுது. இன்னொன்னு வந்து தொழுவங்கள், தொழுவங்களை வந்து அதிக அளவு விடும்போது என்ன ஆகுனா மல்ச்சியாவும் இது பண்ணுது. அதே மாதிரி நீர் ஈரப்பதத்தையும் பார்த்தீங்க சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை வந்து தொழுவத்துக்கும் இயற்கை பொருளுக்கும் உண்டு. அந்த மாதிரி போடலாங்க. அல்லது நம்ம வந்து ஊடு பயிரா ஆமணக்கு துறை இல்ல சுதிகாந்த் நிலக்கடலை இந்த மாதிரியான ஊடு பயிராகவும் நம்ம வந்து பண்ணும் போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு ஒரு பயிரில் லாஸ் ஆனால் இன்னொரு பயிரில் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து உயிர் காக்கும் நீர்ப்பாசனம் வந்து கண்டிப்பாக தேவை. அது ஒவ்வொரு பயிருக்கும் வந்து 3 அல்லது 4 நீர்ப்பாசனம் கண்டிப்பாக தேவை. அந்த டைம்ல வந்து கண்டிப்பாக ஏதாவது வகையில ஸ்பிரிங்க்லரோ அல்ல சொட்டு நீர் முறையிலோ அல்லது ஒரு பாத்தி விட்டு இன்னொரு பாத்தி முறையிலோ நீர் கண்டிப்பாக பாய்ச்சி வேண்டும்.
0: பயிர் வாரியா பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக மானாவாரியில் போடக்கூடிய மக்காச்சோளம் இருக்கட்டும் உளுந்து இருக்கட்டும், அந்த பயிர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க செய்யலாம் அதை பத்தி கொஞ்சம்?
1: மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து COMH 11 அல்லது வந்து வாகை ஹைபிரிட் 2 இந்த மாதிரியான ரகங்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து மக்காச்சோளம் பொதுவாகவே குறுகிய கால ரகங்கள், தண்ணீர் தேவை மிக குறைந்த அளவு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சியை தாங்கக்கூடிய ரகங்களை பண்ணும்போது பயிரை வந்து ஓரளவுக்கு நம்ம மீட்டெடுத்து கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி அகலப்படுக்கை, அதாவது சால் பாத்திரை முறையோ அல்லது இந்த மாதிரியும் நம்ம வந்து பாத்தி அமைச்சு இது பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5 கிலோ வீதம் மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய 3 லட்சத்து கண்டிப்பாக இட வேண்டும். அதே மாதிரி வந்து அதிக அளவு எண்ணிக்கையிலான பயிர்களை வந்து நம்ம வச்சிருக்க கூடாது. ரெண்டு விஷயம், அதாவது 2 டைம் நீர் தேவைப்படுது. ஒன்று வந்து ஆண்பூ வெளிவரும் தருவம், இன்னொரு வந்து பெண்பூ வெளிவரும் தருணத்திலையும் கண்டிப்பாக துணை பாசனம் வைக்க வேண்டும். அப்படி இதெல்லாம் எதுவும் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா, 1% பொட்டாசியம் குளோரைட் இலை வழியாக தெளிக்கலாம். அப்படி இல்லைனாலும் PPFM பாக்டீரியா வந்து நீங்கள் வந்து கரைசலை வந்து நீங்கள் வந்து
0: தெளிக்கலாம். அது என்ன செய்யும் சார்?
1: PPFM என்பது அது ஒரு நுண்ணுயிரி கரைசல். அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வளர்ச்சி தாங்கக்கூடிய தன்மையை கொடுக்குது, இன்னும் நீர் ஆகியோர் கட்டுப்படுத்தும்.
0: இதே மாதிரி இப்போ சோளம் நிலக்கல்ல இந்த மாதிரியான பயிர்களுக்கு நம்ம செய்யலாம்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாங்க சார்?
1: நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் VR7 அந்த மாதிரி வளர்ச்சியை தாங்கக்கூடிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. பயிர் காலத்தில் வந்து தண்ணி பட்டாக்குறை ஏற்படும் சமயத்தில் வந்து 5% பொட்டாசியம் குளோரைடை வந்து நம்ம தெளிக்கலாம். அதே PPFM சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து ஏக்கருக்கு 200 மில்லி, அதாவது 1 லிட்டர் தண்ணி 1 ml தெளிக்கும் போது ஓரளவுக்கு வந்து வளர்ச்சியை தாங்கி, அதாவது இது எல்லாமே இது இந்த பொட்டாசியம் குளோரைட் ஆகட்டும் PPFM ஆகட்டும் ஃபுல்லாக பயிர் முழுக்க காப்பாற்றாது. ஒரு 10 லிருந்து 15 நாள் வரைக்கும் தள்ளி போடலாம், பயிர் வந்து எதாகவும் தள்ளி போடலாம்.
0: நிறைவாக விவசாயிகள் மித்த பயிர்கள் போட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்கன்னா இந்த பயிர்களை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கறது மட்டும் நான் சொல்லிருங்க.
1: நம்ம வந்து இயற்கை வேளாண்மை போகும்போது அதுல ஒரு சில வகையில் இடர்பாடுகள் இருக்குதான் செய்யுது. இருந்தாலுமே என்னன்னா, நம்ம இந்த மாதிரியான தருணத்துல வந்து நம்ம பயிர்களுக்கு சனப்பியோ தக்கப்புண்டோ அல்லது வந்து துருவத்தையோ வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி நுண்ணுயிரிகள் பயோகன்டிலேஜன் சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து நம்ம அதிகமா பேசிட சிலைக்கூடமா இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது என்ன ஆகுனா, நமக்கு வந்து பயிரினுடைய வளர்ச்சியை வந்து சீக்கிரம் கொண்டு வரும். நம்ம நார்மலா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இது பண்ணுவோம், இயற்கை விவசாயத்துல வந்து பயிர் வளர்ச்சி நல்லாவும் இருக்கும். குறைந்த அளவுல மழை பெய்யும் போது இதனால எஃபெக்டிவா எடுத்து கொடுக்கும், ஈஸியா பயிர் நல்லா வந்துடும்.
0: சரிங்க, விவசாயிகளுக்கு இது சம்பந்தமா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் அதையும் சொல்லுங்க.
1: சேலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்துல வந்து நான் தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கேன். என்னுடைய நம்பர் வந்து 7001004156. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை எல் நினோ காலத்தில் பயிர்களை காக்கும் தொழில்நுட்பம், சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் மைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

மெல்லிசை கேட்டீர்கள். நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மேய்ச்சலில் கறிக்கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆர். மோகன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகளை கேட்டு பயன் பெறுங்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: 14 अगस्त 1947 भारत के इतिहास का वो रक्तरंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: காற்றலையில் நேரலையாக உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி வானொலி.
2: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் அனுபவங்கள் பேசும், நினைவுகள் மலரும், கனிந்த வாழ்வு. வானொலியிலையும் தொலைக்காட்சியிலையும் தினம் தினம் நாம நிறைய பேர் பேசுறத கேக்குறோம், நிறைய பாடல்கள் கேக்குறோம், செய்திகள் நம்மள வந்தடையுது. ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற தொழில்நுட்ப உலகத்தை நாம என்னைக்காவது நினைச்சு பாத்துருக்கிறோமா? ஒவ்வொரு நொடி ஒளிபரப்புக்கும் பின்னாடி அங்க கருவிகளோட துல்லியமும் தொழில்நுட்ப அறிவும் பல பேரோட உழைப்பும் இருக்குது. நமக்கு அந்த ஒளிபரப்பு தடையில்லாம கிடைக்கிறதுக்கும் கருவிகள் எல்லாம் சரியாக இயங்குறதுக்கும் சின்ன தொழில்நுட்ப கோளாறு வந்தாலும் அதை நொடியில கண்டறிஞ்சு சரி செய்யறதுக்கும் அனுபவம் நிறைந்த நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அங்க வேலை பாக்குறாங்க. அப்படி பல ஆண்டுகள் தொழில்நுட்ப பணியில கட்டுப்பாட்டு அறையிலையும் ஒளிபரப்பு நிலையத்திலையும் தன்னோட உழைப்பால தடம் பதித்த டி செந்தில்நாதன் அவங்களதான் நாம இப்ப சந்திக்க இருக்கிறோம்.
3: வணக்கம் ஐயா.
4: வணக்கம் மேடம். நான் வந்து பிறந்து வளர்ந்தது நெய்வேலி குவார்ட்டர்ஸ்ல தான். நான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள். சி டைப் குவார்ட்டர்ஸ், மட்டம் 24, புல்டோஸ்

0: சர் ஷீட்டில் இருந்தோம். அப்பா என்எல்சியில் ஃபோர்மனாக வேலை செய்தார். எங்கள் அப்பா வந்து எலக்ட்ரிக்கல் ஃபோர்மன், நானும் எலக்ட்ரிக்கலில். புதுக்கோட்டை ஐடிஐயில் 82-84 அந்த பீரியடில் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஐடிஐயில் 84 அது அப்புறம் நெய்வேலியில் டெம்பரவரி ஸ்டாப் கேஷுவல்னு சொல்லுவாங்க, அதில் வந்து வைண்டிங் ஷாப்பில் ஒரு 6 மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். பிறகு திருச்சியிலேருந்து விராலிமலையில் ஒரு ஸ்பின்னிங் மில்லில் 5 வருடமாக எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்தேன். 1990 புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு நேர்முக தேர்வு, பிராக்டிக்கல், ரிட்டன் எக்ஸாம் இது எல்லாம் தேர்ச்சி பெற்று திருவண்ணாமலை தொலைக்காட்சி அஞ்சல் நிலையத்தில் பணிபுரிந்தேன் 3 ஆண்டுகள். பிறகு சென்னை ஆவடி ஆல்டி ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், ஹை பவர் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நான் ஒரு 1994-2000 அங்கு பணிபுரிந்தேன்.
1: முதன் முதல்ல நீங்க தொலைக்காட்சிக்கு தேர்வாகி போறப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? அங்க நீங்க பெற்ற அனுபவங்கள் என்ன?
0: இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, செலக்ட் ஆகுமான்னு ஒரு டவுட்டு இருந்தாலும் மதியானம் பிராக்டிக்கலுக்கு கூப்பிட்டாங்க. சரி, நம்ம ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம், பிராக்டிக்கல் கூப்பிட்டுறாங்க, அதனால அதுலயும் நல்லா நம்ம திறமையை காமிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே நான் பிராக்டிக்கலை முடிச்சுட்டேன். அங்கேருந்து வந்து ஆஃபீஸர் பார்த்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு கால் லெட்டர் வரும், நீங்களாம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: என்ன பிராக்டிக்கலையா பண்ணீங்க நீங்க?
0: எனக்கு வந்து ஒரு 5 HP மோட்டர் கொடுத்துட்டாங்க, மெக்கர்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்ஸ்டலேஷன் டெஸ்டர்னுவோம். இந்த மெக்கர் சுத்துறதுக்கு எனக்கு ஒரு உதவியாளர் கொடுத்தாங்க. மோட்டரை வந்து நாங்கள் இன்ஸ்டலேஷன் டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் ஸ்டேர் கேஜ் லைட்னு சொல்லுவாங்க, மாடியில் போட்டு கீழே வந்து ஆஃப் பண்ணுறது, கீழே போட்டு மாடியில் போய் ஆஃப் பண்ணுறது, ஸோ அந்த இது இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 எலக்ட்ரிக்கல் ஆக்சரிஸ் இருக்கும், ஸ்லீவ், கட்டர், டூல்ஸு, கெப்பாசிட்டர், ரெசன்ஸு, அதெல்லாம் வேல்யூ எழுதணும். ஸ்லீவ் வந்து அது என்ன எம்பையர் ஸ்லீவா, பிவிசி ஸ்லீவா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு எவ்வளோ லென்த்து, எவ்வளோ டயாமீட்டர், அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மெஷர் பண்ணி கிளியராக எழுதியிருக்கோம். பிராக்டிக்கல் இதுலேயும் செலக்ட் ஆகிட்டேன்.
1: கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு பிராக்டிக்கலை இன்ன வரையிலும் ஞாபகம் வச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. முதல்ல நீங்கள் வந்து தேர்வானது பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷனுக்கு தான், அங்கே உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது?
0: தூர்தர்ஷனில் வந்து நாங்கள் அப்போ வந்து ஆசிய ஒலிம்பிக்லாம் இருக்கும், அது நைட்டு 3 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 2:30 நாங்கள் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் அலாரம் வச்சிருப்போம். அவங்க வந்து கரெக்டாக 2:30 தொலைக்காட்சி நிலையத்துக்கு ஃபோன் கொடுப்பாங்க. உடனே நாங்கள் டிரான்ஸ்மிட்டர்லாம் ஆன் பண்ணி ஏசியெல்லாம் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு கலர் பார் கொடுத்து வெயிட் பண்ணுவோம். அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கும் ஒலிம்பிக், ஸோ அதை நாங்கள் ஒளிபரப்பிகிட்டே இருப்போம். ஆஃபீஸு டியூட்டி, ஆஃபீஸ் டியூட்டி எல்லாம் அங்கே தான். அதில் மிஸ்டர் பூபதினு ஒரு ஏய், வெளியிலலாம் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறது கஷ்டம், பேச்சலருக்கு தர மாட்டேங்க, ஆஃபீஸ்லேயே தங்கிக்கணும். ஆஃபீஸ்லே நாங்கள் தங்கியிருந்து ஒளிபரப்புக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தோம். திடீர்னு பவர் ஃபெயிலியர் ஆகும், ஒன்றே போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி பவர்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணி டிரான்ஸ்மிட்டருக்கு சப்ளை கொடுத்து ஒளிபரப்பு பண்ணுவோம். 3 ஆண்டுகள் அங்கே திருவண்ணாமலை டிவி ரிலே சென்டரில் பணிபுரிந்தேன்.
1: அதுக்கப்புறம் அடுத்த லெவல் எங்கே போனீங்க?
0: ஆவடி HPT, உயர் சக்தி ஒளிபரப்பு, HPTன்னு வாங்க ஷார்ட்டாக இங்கிலீஷில். அதில் வந்து 93 அக்டோபர்லேருந்து 2000 ஆவடி HPTல ஒர்க் பண்ணேன். ஹை பவர் டிரான்ஸ்மிட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து 3 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ஒன்று மீடிய வேவ், ஷார்ட் வேவ், வித் பாரதி. இது மூணுமே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். முதல்ல ஷார்ட் வேவ் பில்டிங், அடுத்தது வித் பாரதி பில்டிங், அடுத்தது மீடிய வேவ். அந்த 3 இதுலேயும் நான் வந்து மாறி மாறி, யாராவது லீவ் போட்டாங்கன்னா அந்த பிளேஸில் போட்டுருவாங்க என்ன. அங்கே ஒரு 5 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, எல்லாத்துலேயும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. மெயின்டெனன்ஸுன்றது அந்த ஒளிபரப்பு 10 மணிக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எக்யூப்மெண்ட்லாம் டெஸ்ட் பண்ணுறது, ஹை பவர் டிரான்ஸ்மிட்டரில் எர்த்ராடுன்னு சொல்லுவோம், அதை போட்டுட்டு தான் நாங்கள் எக்யூப்மெண்ட்லே ஒர்க் பண்ணணும். ஸோ அதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம்.
1: மின்தடங்கள் அப்படின்றதெல்லாம் எப்படி வரும், நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த தவறை வந்து எப்படி நீங்கள் சரி செய்வீங்க?
0: டிரான்ஸ்மிட்டரில் இன்டர்லாக் சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சில் கீ இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் எல்லா டோரையும் மூடி இன்டர்லாக் கீ இருக்கும். ஸோ அந்த கீயை ஆஃப் பண்ணி அங்கே ஒரு டீசல் டெக்னீஷியன் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு போய் அந்த கீயை கொடுப்போம். அவர் அந்த கீயை போட்டால் தான் இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் ஆன் ஆகும். ஸோ அவர் ஆன் பண்ணுறதுக்கு அந்த 30 செகண்டோ 60 செகண்டோ அது ஆகும். ஏன்னா இது இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸு வராண்டால் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிடுவோம். ஓடி போய் ஜெனரேட்டர் டெக்னீஷியன் சாவியை கொடுப்போம், அவர் உடனே ஆன் பண்ணுவார் ஜெனரேட்டர். அதுக்கப்புறம் நாங்கள் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணோம், அந்த வால்வ் எல்லாம் கண்ணாடி வால்வ், ஸோ அதெல்லாம் வந்து சூடாகி ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி கண்ட்ரோல்.

0: கிரிட்டு கிரிட்டு சப்ளை எல்லாத்துக்கும் வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஏர்ல வந்துடும்.
1: அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் இல்லையா?
0: சரி பண்ணிடும்.
1: நம்மளுடைய ஒலிபரப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மேல அந்த தடங்கள் இல்லாம பாத்துக்கணும்.
0: வால்வு சூடாகிறதுக்கு அந்த 3 நிமிஷம் டைமே. ஃபிலமெண்ட் சூடாகி கண்ட்ரோல் கிரிட்டு ஸ்கிரீன் கிரிட்னுலாம் இருக்கு, அந்த கிரிட்டுக்கெல்லாம் சப்ளை வர்றதுக்கு அந்த 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். நாங்கள் போகிறது ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கீயை கொடுத்துருவோம். அந்த வால்வு சூடாகி வார்ம் அப் ஆகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் டைம் எடுத்து.
1: எமது உயர் சக்தி ஒலிபரப்பியில் ஏற்பட்ட மின்தடங்கள் காரணமாக அப்படின்னு சொல்றப்ப இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அதை சரி செஞ்ச உடனே ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஆன் ஏர்ல வந்துடும். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் ஏதாவது இருக்குங்களா?
0: எனக்கு பிடித்த பாடல்கள்னா எல்லாம் பழைய பாடல்கள், அமைதியான

0: ஓய்வு பெற்ற மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவங்களோட அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இப்ப அடுத்து சொல்லுங்க, காவடிக்கு வந்துட்டீங்க, அங்க மூணு டிரான்ஸ்மிட்டர் பாத்துக்கிட்டு இருந்தீங்க, அதுல உங்களுடைய அனுபவங்கள்?
2: வால்வ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம நெல் அழைப்போம்ல மரக்கா அந்த மாதிரி பெருசா இருக்கும். ஒரு 1.5 அடி தூரத்திலும் 3/4 அடி அகலத்திலும் இருக்கும், வெயிட்டா இருக்கும். ரெண்டு பேர் மூணு பேர் தான் தூக்க முடியும், ஃப்ளைட்டில் தான் வரும். ஸோ அதெல்லாம் எடுத்து மாத்துறதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வேணும். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த வால்வுக்குள்ளவரெல்லாம் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அந்த கூலிங் சிஸ்டம்லாம் பக்காவாக டைட் பண்ணணும். இன்டர்னல் கூலிங், எக்ஸ்டர்னல் கூலிங், ரெண்டு கூலிங்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் டிகிரியாக மெயின்டைன் பண்ணுவோம்.
1: இப்போ மாசத்துல ஒரு நாள் அப்படியே மெயின்டெனன்ஸ் ஒர்க் சொல்றோம், அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்றதுனா என்ன பண்ணுவீங்க அதுல?
2: மெயின்டெனன்ஸ் டெய்லியுமே நடக்கும். அதாவது ப்ரோக்ராம் 10 மணிக்கு முடிஞ்ச உடனே 11:40 கல்வி ஒளிபரப்பு ஆரம்பிக்கும்.
1: அந்த காலத்துல

0: முக்கியமான நபர்கள் பேசுறப்ப நம்ம வந்து ஜெனரேட்டர் மூலமா தான் ஒலிபரப்பவே வந்து நடத்துவோம்.
1: முக்கியமான ஒலிபரப்புன்னு சொன்னீங்கல்ல, அதாவது பிரைம் மினிஸ்டர் பேசுறாருன்னா இபி சப்ளை எப்ப போகும்னே நமக்கு சொல்ல முடியாது. அதனால ஜெனரேட்டர்ல டோட்டலா வந்துருவோம். அதனால மின் தடங்களை ஏற்படாது.
0: கண்ட்ரோல் ரூம் அப்படி சொல்றோம். அங்க எத்தனை பேர் இருப்பாங்க, என்னென்ன பணிகள் அவங்க எல்லாம் செய்வாங்க?
1: ஒரு ஷிப்டுக்கு ரெண்டு டெக்னீஷியன், ஒரு இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், அவங்களாம் டிப்ளமோ முடிச்சவங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சவங்க, பிளஸ் ஏ அஞ்சு பேர் வருவோம் ஒரு ஷிப்டுக்கு. காலையில 4:30 வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி 4:30 டிரான்ஸ்மிட்டரில் நாங்கள் இருப்போம். அஞ்சு பேரும் ஆஜராயிரும். ஸோ வந்த உடனே நாங்கள் வந்து ஏசி பிளான்ட்லாம் போட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம், டிரைவன்ட்டு அதெல்லாம் செக் பண்ணுவோம். அடுத்தது ஜென்ரேட்டர் ஆன் ஆகியிருக்கா, நைட் ஏதாவது எலி கடிச்சிருச்சா வயறதுன்றதுக்காக ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வித்தவுட் லோடில் செக் பண்ணுவோம். அதை முடிஞ்சு டிரான்ஸ்மிட்டரையும் செக் பண்ணுவோம். டிரான்ஸ்மிட்டரை 1 kHz டோன் கொடுத்து ஏரில் வருதா அப்படின்னு பார்க்கறது, அதையும் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்க மயிலாப்பூர்லேருந்து ஸ்டுடியோ அங்கே தான் இருக்கு, மயிலாப்பூர் சென்னை, சென்னை மயிலாப்பூரில் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஆவடிக்கு மைக்ரோவேவ் லிங்க்ல சிக்னல் வந்துடும். ஸோ நாங்கள் இந்த சிக்னல்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக இருக்கா, 1 kHz டோன் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் ஏரில் கொடுத்து செக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். மறுபடியும் 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். 5:50 நாங்கள் மறுபடியும் வால்வெல்லாம் ஆன் பண்ணி ரெடியாக வச்சு 1 kHz டோன் கொடுப்போம். ஸோ அவங்க மறுபடியும் அவங்க மயிலாப்பூரில் பேசுவாங்க. ஆல் ரேடியோ சென்னை வானொலி நிலையம் இப்பொழுது ஒலிபரப்பு வருடம் டைமு சித்திரை மாதம் எல்லாமே சொல்லுவாங்க. லெவல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த யூவி மீட்டர்னு சொல்லுவோம், வால்யூம் யூனிட், அதில் லெவல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம்.
0: ஆவடிக்கு அப்புறம் எங்கே போனீங்க நீங்கள்?
1: நம்ம தமிழ்நாட்டில் 5 இடத்துல எஃப்எம் ஸ்டேஷன் ஆரம்பித்தாங்க. தர்மபுரி, திருப்பதி, காரைக்கால், பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கெல்லாம் வந்து ட்ரெயின்டு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த டைமில் எங்கள் தகப்பனார் 2000 காலமாயிட்டார். நம்ம ஊருக்கு பக்கம் நெய்வேலிக்குன்றதால போகிறீங்களான்னு கேட்டாங்க. நான் ஓகே வில்லிங்னு சொல்லிட்டேன். அப்புறம் காரைக்காலில் ஒரு 26 வருடங்கள் டெக்னீஷியனாக பணிபுரிந்தேன். காரைக்காலில் வந்து ஸ்டுடியோவும் இருக்கும், டிரான்ஸ்மிட்டரும் இருக்கும். டிஃப்ரெண்ட் பிளேஸு, டிஃப்ரெண்ட் ஒர்க்கு. எங்கேயும் பணிபுரியறதுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 பேர் வருவோம், ஒரு இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், ஒரு டெக்னீஷியன். நாங்களே தான் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவோம், நாங்களே டிரான்ஸ்மிட்டர் செக் பண்ணுவோம், ஸ்டுடியோவில் செக் பண்ணுவோம், மைக்கை செக் பண்ணுவோம், கன்சோலை செக் பண்ணுவோம், டெலிஃபோன் லைன் செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் காலையில் 5:30 முடிச்சிடுவோம். மறுபடியும் 6 மணிக்கு ஏரில் வந்துடுவோம்.
0: நெய்வேலியில் பிறந்து வளர்ந்தீங்க, பள்ளி படிப்பு எல்லாமே அங்கே தானா?
1: 1964 பிறந்தேன். நெய்வேலி 24th block உள்ள எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 8th வரைக்கும் அங்கே முடித்தேன். அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் 10 block இருக்கு, பாய்ஸ் ஹைஸ்கூல் 9th 10th அங்கே, ஐடிஐ புதுக்கோட்டையில் டெக்னிக்கல் பிரிவில் அது அங்கே முடித்தோம்.
0: நெய்வேலியிலேருந்து எப்படி நீங்கள் புதுக்கோட்டைக்கு வந்தீங்க?
1: அப்போல்லாம் வந்து ஐடிஐ தமிழ்நாட்டில் உள்ள நிறைய ஐடிஐக்கு நாங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். அதில் வந்து புதுக்கோட்டையிலேருந்து இன்டர்வியூ கார்டு வந்துச்சு, திருச்சியிலேருந்து கூட வந்துச்சு. அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்னு சொல்லிட்டு அது வந்தது. அதுக்கு முன்னாடி நான் புதுக்கோட்டையில் ஜாயின் பண்ணிட்டேன்.
0: படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் எப்படி வந்து ஐடிஐ எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க?
1: ஸோ அப்பா எலக்ட்ரிக்கல் போயிருக்காரு, நம்மளும் எலக்ட்ரிக்கலில் போவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை ஓடுச்சு. ரெண்டு நானும் எலக்ட்ரிக்கல்ல போயிட்டேன். திருச்சியில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இது எலக்ட்ரிக்கல் லைன்லேயே போகணுன்ட்டு ஐடிஐ வயர்மேன் வந்து புதுக்கோட்டையில் 82-84 முடித்தேன். லைஃபை எல்லாருமே வந்து பிளான் பண்ணி பண்ணணும். அதாவது பாட்ஷா படம்னு நினைக்கிறேன், ரஜினி படம், 8-8 பிரித்து நீ எந்த இட்டில் இருக்கு தெரிந்து கொள்ளுவோன்னு சொல்லுவாங்களா, அந்த பாட்டு போடலாம்.

0: நெய்வேலியில வந்து பாத்தீங்கன்னா குறைவான மக்கள் தொகை கொண்ட இடம் தான் அது. நிலக்கரி வந்து அதிகமா அங்க வந்து பயன்படுத்துறதுனால ஒரே புகை மண்டலங்கள் அதிகமா இருக்கும். புதுக்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காட்டு பகுதியான இடம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா கிடையாது, வசதி வாய்ப்புகள் இல்ல. எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை உங்களுக்கு?
1: வீட்டு சாப்பாடு விட்டுட்டு மெஸ் சாப்பாடு, ஒவ்வொரு தெருவுலயும் ஒரு மெஸ் ரெண்டு மெஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு வாரம் இந்த மெஸ்லயும் அவங்க சொல்லுவாங்க என்ன டேஸ்ட்ல வேற மெஸ்ஸுக்கு மாறிடுவோம் நண்பர்கள்லாம். அடுத்த தெருவில் உள்ள மெஸ் கல்யாணபுரம் செகண்ட் ஸ்ட்ரீட்ல ஹாஸ்டல் வார்டன் அவர் வீட்லயே மெஸ் வச்சு நடத்தினாரு. அங்கே மாடியில் தங்கிக்கிட்டு அவர் வீட்டு மெஸ்லயே சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பசங்க ஐடிஐ ஸ்டூடெண்ட் தான் சாப்பிடுவோம். ஸோ ஐடிஐ அங்கே முடிச்சேன். அங்கே வந்து தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை மக்கள் அவங்க ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் ஒரு 16 பேர், மொத்தம் ஒரு பேட்சுக்கு 18 பேர். 82-84 தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு பேங்கிங் எக்ஸாம் மாதிரி தான், ஒரு 4 பேப்பர் கொடுப்பாங்க, 30 நிமிஷம், 5, 25, 625 அடுத்தது கேள்விக்குறி கொடுப்பாங்க, அதை நம்ம போடணும். அதே போல ஒரு 50 கணக்கு கொடுத்துருப்பாங்க. சில டிராயிங்லாம் இருக்கும், இன்ஜினியரிங் டிராயிங், இந்த போர்ஷன் ஏயும் சியும் கட் பண்ணா ஒரு ஃபுல் டிராயிங் வரும். சாதா நம்ம ஏதும் சி அண்டு டி இதை கட் பண்ணா தான் இந்த ஏஏசிலையும் ஃபிட் ஆகும் அப்படின்றத அதே டிக் பண்ணும், சி டி அப்படின்றத அந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணும்.
0: 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டன் எக்ஸாம் எழுதி தான் நீங்க வந்தீங்க.
1: ஆமா ஆமா, புதுக்கோட்டையில் எல்லாம் ஐடிஐ மே அப்போ 82-84 வந்து ரிட்டன் டெஸ்ட் உண்டு, அந்த பேங்கிங் எக்ஸாம் மாதிரி அந்த 3 ஆன்சர் கொடுத்துப்பாங்க, 4 ஆன்சர் நம்ம ஃபில் அப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் டிராயிங், அந்த மாதிரி ஒரு 4 பேப்பர். பட் அதை பாஸ் பண்ண உடனே நேர்முக தேர்வு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து இந்த ஃபிட்டருக்கு தகுதியான ஆளா, மின்சார பணியாளா அதுக்கு தகுதியான ஆளான்னு அவங்க இன்டர்வியூ குரூப்ல ஒரு 3 ஆபீசர் நமக்கு மார்க் போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதுலயும் செலக்ட் ஆகி நான் வந்து புதுக்கோட்டை ஐடிஐல செலக்ட் ஆயிட்டேன். அங்கே 2 ஆண்டுகள் மின்சார கம்பியால் வயர்மேன் சொல்லுவாங்க அந்த ட்ரேடு முடிச்சுட்டு நெய்வேலியில் வந்து கேஷுவல் லேபரா வைண்டிங் செக்ஷன்ல இருந்தேன். கையளவு மோட்டர்ல இருந்து பெரிய மோட்டர், நம்ம டேபிள் சைஸுக்கு பெரிய மோட்டர் வரைக்கும் வைண்டிங் பண்ணுவோம்.
0: வைண்டிங்னா அந்த கம்பியை வந்து நீங்க
1: சுத்தணும். ஆமா, 40 டேனு, 30 டேன், இன்னொரு மெல்லிஸ் ஒயர் இருக்கும், அதுக்கு அடுத்த கேஜி எஸ்டபிள்யூஜின்னு ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ், அதுல வந்து 30 டேனு 30 டேன். அப்புறம் அந்த காயில் நார்த் போல் சவுத் போல் நார்த் போல் சவுத் போல் மாத்தி மாத்தி கையாலே தான் நம்ம இன்சுலேஷன் பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு வைண்டிங் பண்ணுவோம்.
0: தொலைக்காட்சியிலயும் நீங்க வந்து வேலை பார்த்திருக்கீங்க, அகில இந்திய வானொலி நிலையத்திலயும் வேலை பார்த்திருக்கீங்க. இப்ப நம்ம வந்து வெளியில போவோம்ல, அவுட்டோர் ப்ரோக்ராம், ஓபி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி போவோம். அந்த மாதிரி நீங்க வேலை பார்த்த காலங்கள்ல ஓபி ப்ரோக்ராமுக்கு போய் அங்க மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இருந்ததா?
1: காரைக்கால் வானொலி நிலையத்துல திருநள்ளாறுல சனிப்பெயர்ச்சிக்கு வந்து ஓபிக்கு போகும். ஓபின்னா அவுட் சைட் ப்ரோக்ராம். சோ அதுல வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேபிள் மைக் எந்த லெவலில் வைக்கணும், அதுக்கு ஸ்பேர் மைக்கு, அதாவது காரைக்கால் கண்ட்ரோல் ரூமுக்கும் திருநள்ளாறு கோயிலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸில் மேக்னட் டோன் சொல்லுவோம், அதில் கம்யூனிகேஷன் பண்ணிக்குவோம். ஸ்டாஃப் டு ஸ்டாஃபு லெவல் எப்படி இருக்குது, லெவல் கூட்டணுமா குறைக்கணுமா, கேபிள் ஏதாவது ஸ்பாயில் ஆகிருக்கா, அதெல்லாம் என்ன ட்ராவலில் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுவோம். ஹெவி க்ரௌடாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டுடியோல செக் பண்ணிக்குவோம், 4 டேஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் நாங்க திருநள்ளாறு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க கோயில்ல இருந்தும் கண்ட்ரோல் ரூம் டிரான்ஸ்மிட்டருக்கும் கம்யூனிகேட் பண்ணி லெவல் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு. இதுக்கு இடையில இந்த லைன் வந்து பிஎஸ்என்எல் அவங்க தான் லைன் கொடுக்கணும் எங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பணம் கட்டினோடனே அவங்க எங்களுக்கு லைன் த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அந்த லைன் லெவல் கம்மியா இருக்குங்கன்னொடனே அவங்க வந்து 8 கேபிள வந்து 4 வயர் ஆக்கி கொடுப்பாங்க. 4 வயர்ல ஹம் வருது சார் அப்படின்னு, அப்புறம் 2 வயர் ஆக்கி கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்க ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு போஸ்ட்லயும் ஜம்பர் போட்டு எங்களுக்கு த்ரூ பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க டெஸ்ட் பண்ணுவோம்.
0: அதாவது ஒரு நேரலை நிகழ்ச்சிக்கு எவ்வளவு நம்ம வந்து மெனக்கெடுறோம் அப்படின்னு.
1: ஆமா, ஒரு 20 நிமிட ப்ரோக்ராமுக்கு நாங்க ஒரு வாரம்

0: அதுக்கு முயற்சி எடுத்து வேலை செய்வோம்.
1: பொறியாளர்கள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம், இவங்க வந்து இன்ஜினியரிங், இவங்க வந்து டெக்னீஷியன், இவங்க வந்து இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அந்தந்த நிறுவனங்களில் அவங்களோட பணி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.
2: தினம் தினம் புதுசு புதுசா கருவிகள் மாறலாம், தொழில்நுட்பம் வளரலாம், ஆனா வானொலிக்காக உழைத்த மனிதர்களோட நினைவுகள் என்னைக்குமே மாறாது. அப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த ஓய்வு பெற்ற மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவர்களின் பயணத்தையும் இனிய நினைவுகளையும் நமக்கு கொண்டு வந்த இந்த நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. இவருடைய நினைவுகளை அடுத்த வார கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 மற்றும் 240-6-102-1 இந்த எங்கள் வழியா. மாலை 5 மணிக்கு திருச்சி சாரதாசின் ஆலய உலா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் திருக்கோயில் தர்மசம்வர்தினி சன்னதியில் இருந்து ஆடிப்பூர சிறப்பு நேரலை.

0: அன்பே, உன் பார்வை பட்டதும் என் பார்வை குறைந்தது.
1: ஏன் அவ்வளோ பளிச்சுனா இருக்கே?
0: அட, உன்னைய பார்த்து சொல்லலாமா?
1: என்னைய பார்த்து சொல்லாம இந்த வண்டிய பார்த்தா சொன்னீங்க.
0: ஆமா, எல்லாரும் வண்டி ஓட்டுறத பாத்துட்டு தான் சொல்றேன்.
1: அப்படி என்னத்த பாத்தீங்க?
0: வண்டி ஓட்டுறவங்க இந்த முகப்பு விளக்க கொஞ்சம் தனிச்சு அடிச்சா பரவாயில்ல, கண்ணுல பளிச்சுன்னு படுறது மாதிரி அடிச்சிட்டு வர்றாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா?
1: இப்ப தெரியுதுல, நீங்களும் வண்டி ஓடுறப்ப முகப்பு விளக்க தனிச்சு அடிங்க.
0: உன் பேச்ச மீறவா போறேன்.
1: ஏன் பேச்ச மீறாம இருக்கிறது இருக்கட்டும், சாலை விதிகளை மீறாம பாத்துக்கோங்க.
2: திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டே சிந்திக்கலாம், செயல்படலாம்.

நேர்களே, இன்று இரவு 7 மணி முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை நேரலையாக, இதன் தமிழாக்கம் இரவு 9:30 ஒளிபரப்பாகும். இரவு 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் விடுக்கும் செய்தி கேட்கலாம்.

நேர்களை நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியே உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1.

0: நேர்களே, வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்தே இருங்கள் எங்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி 2026ஆம் ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல்படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. இதன்படி 301 பேருக்கு வீர தீர செயல்கள் பதக்கங்களும், 92 பேருக்கு தகைசால் பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்களும், 664 பேருக்கு சிறந்த சேவைக்கான பதக்கங்களும் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத் தலைவர் டாக்டர் வி சசிமோகன், சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்கக காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முகப்பிரியா, கரூர் நகர காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கமும், 25,000 ரூபாய் ரொக்க வெகுமதியும் வழங்கப்பட உள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை காக்க தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருப்பதாக கூறினார். அரியலூர் பிரசித்தி பெற்ற பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளியையொட்டி பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய லட்சக்கணக்கான வளையல்களுடன் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. வளிமண்டலத்தின் காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா புனாச்சா ஈக்வடாரின் எக்ஸோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4:03 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்

0: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வேலை பளுவெல்லாம் ஓரமா இருக்கட்டுங்க, வாரம் முழுக்க முழுக்க ஓடி ஓடி களைச்சு போயிருக்கிற உங்க மூளைக்கு இப்ப ஒரு சின்ன எனர்ஜி பூஸ்டர் கொடுக்கத்தான் நம்ம வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில வெள்ளி ஸ்பெஷலா மைண்ட் கேம்ஸ் நேரம் வந்தாச்சுங்க. வார கடைசி நாள் நெருங்குற சந்தோஷத்துல இருக்கிற உங்களை யோசிக்க திறனை இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணலாம் தான் உங்களுக்காக புதிரோட வந்திருக்கிறோம். உங்களோட இணைவது உங்கள் அன்பு தோழி அனிஷா
1: மற்றும் அதிபதி. நேர்களை, இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம், எங்களோட சேர்ந்து விளையாடலாம். உங்களுடைய மைண்ட் கேம்ஸ், அதாவது உங்களுடைய நினைவாற்றலை எப்படியெல்லாம் பரிசோதிச்சுக்கிறது அப்படின்னு நீங்களே ஒரு சுய பரிசோதனை கூட எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டியதான் 4431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ணில் இதுவரைக்கும் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்காதவங்க நீங்கள் அழைக்கலாம். பங்கேற்க நினைச்சவங்க வழக்கமான நம்ம நேயர்கள், அவங்க என்ன பண்ணணும்னா
0: 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வாங்க, எங்களோட நேரலையில் பங்கு பெறுங்க. உங்களுக்கான மைண்ட் கேம்ஸ் காத்துக்கிட்டே இருக்குங்க. இணைந்திருங்க, இது திருச்சி FM Rainbow 102.1 வண்ணக்கோளங்கள்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும் DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் இடம்பெறும். தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க பல்வேறு தரப்பிலிருந்து 5000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை திருச்சி விமான நிலையங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. ரயில் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. 2026 காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல் படை, சீர்திருத்தப் பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற இந்திய ராணுவ குழுவினருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், உடல் மற்றும் மன ரீதியிலான அழுத்தங்களை தவிர்த்து சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நாட்டிற்கு பெருமை சேர்த்த இந்திய பாதுகாப்பு படையினரின் மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் பாராட்டினார். மேட்டூர் அணையில் அணை பாதுகாப்பு மதிப்பீட்டுக் குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய நீர்வள ஆணையத்தின் ஓய்வு பெற்ற தலைவர் சந்திரசேகர ஐயர் தலைமையிலான இக்குழுவினர் இடது வலது கரை, 16 கண் மதகு, நீர் வெளியேற்ற அமைப்புகள், ஆய்வுச் சுரங்கம், நீர் அளவீடு மற்றும் கண்காணிப்பு கருவிகள், மதகு பகுதிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். ஆய்வறிக்கை விரைவில் அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அணை வலுப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி காட்டூர் புனித பிலோமினால் ஆலயத்தின் 104வது திருவிழாவையொட்டி நாளை தேர் திருவிழா நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டம் கோபாலபுர பகுதியிலுள்ள கெங்கையம்மன் திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி அம்மனுக்கு 2 லட்சம் வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். கசகிஸ்தான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

மாலை வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம். ஆரவாரத்தில் ஒரு நாளின் உழைப்பும் ஓயும் இந்த வேலையில் சிந்திக்க ஒருவரி. ஓய்வு என்பது வேலையை நிறுத்துவதல்ல, அந்த வேலையில் கிடைத்த அனுபவங்களை அசை போட்டு அடுத்த நாளுக்கான தெம்பை பெறுவதே சிறந்த ஓய்வு. அந்த அமைதியான மாலை பொழுதில் பாடல்களோடும் தகவல்களோடும் உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனிஷா.

ஆறு மணி 10 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு ஆரவாரத்தில். நாளை சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்திட அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 404 கிராம ஊராட்சிகளிலும் கரூர் மாவட்டத்தில் 157 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தன்று காலை 11 மணி அளவில் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதர் தொடர்பாக இணைப்பில் காணப்படும் செய்தி வானொலி செய்யப்படுகிறது.

0: உணவு சாப்பிடும் போது குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்றோங்க. ஆனா உணவு சாப்பிடும் போது மட்டும் இல்லங்க, உணவு சமைக்கும் போதும் வீட்டுல இருக்க அனைவரும் சேர்ந்து சமைச்சோம்னா வெளியில வாங்கி சாப்பிடுற ஆசையும் போகும், வீட்டுல சமைக்கணுங்கிற ஆர்வமும் அதிகமாகுங்க. வீட்டு உணவு சுகாதாரமானது, நம்ம உடல் நலனுக்கும் ஏத்ததுங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம், சேர்ந்தே சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: புரதம் என்பது நமது உடலின் முக்கிய கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு மூலக்கூறு ஆகும். டிஎன்ஏ நமது உடலுக்கான வரைபடத்தை கொண்டிருந்தாலும் அதனை செயலாக மாற்றுவது புரதங்களே. ஒரு தனி செல்லின் உள்ளே புரதங்கள் கட்டமைப்பை தூண்களாகவும் தகவல் தொடர்பாளர்களாகவும் இயந்திரங்களாகவும் செயல்படுகின்றன. செல்லின் உள்ளே நடக்கும் அனைத்து வேதியியல் வினைகளுக்கும் நொதிகள் என்ற புரதங்களே காரணமானவையாக திகழ்கிறது. உணவை ஆற்றலாக மாற்றுவது, டிஎன்ஏவை பிரதி எடுப்பது, புதிய செல்களை உருவாக்குவது போன்ற அனைத்தையும் இவை விரைவுபடுத்துகின்றன. செல்கள் தங்களின் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரவும் ஆக்டின், டியூபுலின் போன்ற புரத இலைகள் சட்டமாக செயல்படுகின்றன. செல்லின் ஜவ் பகுதியில் அமைந்துள்ள சேனல் புரதங்கள் செல்லுக்கு உள்ளேயும் செல்லுக்கு வெளியேயும் சோடியம், பொட்டாசியம், குளுக்கோஸ் மற்றும் நீரை சரியாக கடத்த உதவுகின்றன. செல்லின் மேற்பரப்பில் உள்ள ரிசப்டர் புரோட்டீன்கள் உடலின் ஹார்மோன்களிடமிருந்து வரும் தகவலை பெற்று செல்லின் உள்ளே அனுப்பி தகுந்த வேலையை செய்ய தூண்டுகின்றன. பல செல்கள் ஒன்றாக சேர்ந்து திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் மாறும்போது அவற்றிற்கு வலிமையையும் இயக்கத்தையும் புரதம் அளிக்கிறது. கொலாஜின் மனித உடலில் அதிகம் காணப்படும் புரதமாகும். இப்புரதம் தோல், எலும்பு, தசைநார்கள் மற்றும் குறு எலும்புகளுக்கு அதிக வலிமை தருகிறது. நுரையீரல், இரத்த நாணங்கள் மற்றும் தோலுக்கு நெகிழ்வு தன்மையையும் அளிக்கிறது. நமது தசைகள் சுருங்கி விரிய ஆக்டின் மற்றும் மயோசின் ஆகிய இரு புரதங்களே காரணமாக அமைகின்றன. கை கால்களை இயக்குவது முதல் இதயம் துடிப்பது, குடலில் உணவு நகர்வதை வரை அனைத்து இயக்கங்களுக்கும் இவையே காரணமாக அமைகிறது. உடலில் காயம் ஏற்படும் போது ஃபைப்ரினோஜன் என்ற புரதம் ஃபைப்ரின் ஆக மாறி இரத்த உறைதலை ஏற்படுத்தி இரத்த போக்கை நிறுத்துகிறது. ஒட்டுமொத்த உடலில் உள்ள வெவ்வேறு மண்டலங்களை ஒருங்கிணைத்து உடலை நோய் நொடியின்றி பாதுகாப்பில் புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹீமோக்ளோபின் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள இப்புரதம் நுரையீரலில் இருந்து உடலின் அனைத்து செல்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு சேர்க்கிறது. கொழுப்புகளை இரத்தத்தின் வழியாக உடலின் பிற பகுதிகளுக்கு கடத்துகிறது லிப்போப்ரோட்டீன். பல முக்கியமான ஹார்மோன்கள் புரதத்தினால் ஆனவை. இன்சுலின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. வளர்ச்சி ஹார்மோன் உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை தூண்டுகிறது. உடலை தாக்கும் வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகளை கண்டறிந்து அழிக்கும் ஆன்டிபாடி

போடிஸ் சிறந்த புரதங்களே ஆகும். இரத்தத்தில் உள்ள ஆல்புமின் என்ற புரதம் இரத்த நாணங்களில் இருந்து நீர் வெளியேற திசுக்களில் தேங்காமல், அதாவது வீக்கம் ஏற்படாமல் திரவ சமநிலையை பராமரிக்கிறது. இரத்தத்தில் பிஹெச் அளவை சீராக வைத்திருப்பதும் புரதங்களே. இவை பஃபர்களாக செயல்படுகின்றன. என்ன நேயர்களே, புரதத்தின் நன்மைகளை

6:20 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரத்தில். ஆண்டிற்கான ஜீவன் ரக்ஷா பதக்க விருதிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விருதிற்கான விண்ணப்பங்களை https://awards.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இணையத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பங்களை 2026 ஜீவன் ரக்ஷா பதக்க விருதிற்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு 3 பிரதிகளுடன் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அண்ணா விளையாட்டரங்கம் திருச்சிராப்பள்ளி என்ற முகவருக்கு நாளைக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0431 24 20 68 5 மீண்டும் ஒருமுறை 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 24 20 685 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தும் விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ளோர் இம்மாதம் August 31 வரை tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தை அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 முதல் 5 வரை 9514000777 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரத்தோடு.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாக, அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் நியோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: ஓ மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரத்தில். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2026-2027 மாநில முழுவதும் வரும் செப்டம்பர் மாதம் 2026 நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர் வீராங்கனை அனைவரும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் tncmtrophy.stat.in என்ற இணையதளம் வாயிலாக வீரர்களின் குழு மற்றும் தனிநபர்களின் அனைத்து விவரங்களும் பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்திட கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 4,24,000 கோடி ரூபாயை எட்டியதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த துறையில் மகளிர் பங்களிப்பு 30% உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜே பி பர்திவாலா, திரு வினோத் சந்திரன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த படிப்பும் வழங்கப்படவுள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கான வகுப்புகளை இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகுப்பு இன்னைக்கு வந்து நம்ம துவக்கி வச்சிருக்கோம். சென்னையில இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்ப நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இன்னையில இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இனி வரும் காலங்கள்ல என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறோம் சார். மெயின் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஐ ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 ஐடி கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம்.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேக கட்சியில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரியில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக ஜெர்மனி வங்கியிடமிருந்து கடனாக பெறப்பட்ட 59 கோடி ரூபாயை கரையை பலப்படுத்துவதற்காக செலவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம்.

0: தேசத்தின் பெருமையை போற்றுவோம். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் இயக்கத்தின் கீழ் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் 80 அடி நீள தேசிய கொடியுடன் நூற்றுக்கணக்கான மாணவிகள் பங்கேற்ற பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள நங்கவள்ளியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் 80 அடி நீள தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக வந்தனர். நங்கவள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து நங்கவள்ளி தேர்வீதி மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பேரணியாக வந்தனர். மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையிலும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையிலும் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறும் அதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் 80வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் 80 எனும் எண் வடிவத்திலும் நின்று மாணவியர் அசத்தினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இதேபோல் தூத்துக்குடியில் 1000 அடி நீள தேசிய கொடியை 1000 மாணவர்கள் ஏந்தியபடி தேசப்பற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியினுடைய தேசப்பற்று மற்றும் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 1000 மாணவ மாணவியர்கள் 1000 அடி நீள மூவர்ண தேசிய கொடியை பள்ளி முன்பாக கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை புரிந்தனர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் 1000 மாணவர்கள் ஐ லவ் இந்தியா என்ற வாசகத்தில் நின்று இந்தியாவை தாங்கள் நேசிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த சாதனை நிகழ்ச்சியில் 1000 மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமாபுரம் மணப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அமுதம் பல்பொருள் அங்காடியில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மேட்டூர் அணையில் அணை பாதுகாப்பு மதிப்பீடு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று வழங்கினார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு இயக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்பகுதியில் அலையில் சிக்கி போராடிய 14 வயது சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். விளையாட்டுச் செய்திகள். கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் தனிநபர் பிரிவில் அதித்தி சுவாமி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம் உட்பட 35 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி பிரிவு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா முதல் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஜப்பானையும் மகளிர் பிரிவில் பங்களாதேஷையும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி எதிர்கொள்கிறது. சின்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்றுமிழுவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 2வது இடத்தில் உள்ளார். தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டது.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெட்டு அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளையில் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது, எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய்க் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்கள், இதுவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையினை கேட்டோம்.

0: கொள்ளாதோ.
1: வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ. சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் பெயரை அறுத்துவிடு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன்

பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உலகின் முதன்மையான நாடாக இந்தியாவை உருவாக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையில் இந்திய தூதர்கள் மற்றும் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். மக்களின் தீவிர பங்கேற்புடன் தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 32 கோடிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை போன்ற இயக்கங்களில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கேலோ இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இவர்களின் சாதனையைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்றதாகவும் இதில் 18 பதக்கங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பெற்றுத் தந்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை 4 கோடிக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார்.
சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார்.

உள்ளார். நாளை மறுநாள் செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் மாலை சென்னையில் நடைபெறும் மறைந்த முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை திருவாரூர் செல்லும் அவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதன் பின்னர் தஞ்சாவூர் செல்லும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் சென்ட்ரல் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி அடிப்படையிலான பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். பயனாளிகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த நேரடி பண பரிமாற்ற வசதி கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறியுள்ளார். கொலம்பியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சமோலி மாவட்டத்திற்குட்பட்ட மாயாப்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அசாமில் 1000க்கும் மேற்பட்ட மரப்பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். குவஹாட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். சரக்கு மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். ஆந்திராவில் தீயணைப்புத் துறைக்கு 252 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குண்டூர் மாவட்டத்தின் உண்டவல்லி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58 அதிநவீன தீயணைப்புத்துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 17 புதிய தீயணைப்புத்துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 27 மற்றும் 30 தேதிகளில் டாஷ்கெண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2 தேதி தொடங்கி 8 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 8:11 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. இரவு இசை இனிமைகளில் 80-90களின் நேர் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் (43-1) என்ற திருச்சியின் முன் இணைப்போடு 240-102-1 இது புது நேயர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எண்கள் காத்துக்கொண்டே இருக்குது. அடுத்ததா நேரலையில ஒரு நேயர் இணைறாங்க.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வான்மலைப்பள்ளி பெருமாள் சார்.
1: சொல்லுங்க பெருமாளையா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? முதல் நேரா வந்திருக்கீங்க. முதல் நேரா வந்திருக்கீங்க.
2: டிராஜேந்திரன் படத்துல ஒரு பாட்டு வேணும் சார்.
1: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக ஒரு அருமையான டிராஜேந்திரன் பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேரம் 8:16 நிமிடம். நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு.
1: வணக்கம்.
2: இருவருக்கும் இணைய இரவு வணக்கங்கம்மா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: நான் திருச்சி மாவட்டம் நாலுடி வட்டம் புஞ்சசேரியில பிரபாகரன் பேசுறேங்கம்மா.
1: பிரபாகரன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: அம்மா, எனக்கு இந்த ஐ லவ் யூ இந்தியாங்கிற படம் வேணுங்கம்மா.
1: சரிங்க ஐயா.
2: இந்த குறுக்கு பாதையில மறுத்து வழியில எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயாவும் மின்மணி அம்மாவும் பாடின பாடலுங்கம்மா.
1: சரிங்க ஐயா, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு சொல்லுங்க ஐயா.
2: நன்றிங்க.
1: நன்றிங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காக.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, சிம்மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
3: நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
4: இப்போ இரவு இசை இனிமையில் பாடல் கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கும் இனிய உள்ளம் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார், திருகமணி தொலையூர் சரவணன் பேசுறேன் சார்.
4: சொல்லுங்க சரவணன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
5: கிழக்கு சென்னையிலிருந்து மாறுவட்டு மந்தையில அந்த பாட்டு.
4: மானுத்து மந்தையில, மான்குட்டி பெத்தமையில.
5: ஆமா,
4: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த அருமையான பாடல் கேட்டுருங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:30.
1: அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் இணைறாங்க. வருக, வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் பின்னவாசல்ல இருந்து ரேவதி பேசுறேன்.
1: ரேவதி, நீங்க முதல் தடவையா கூப்பிடுறீங்களோ?
2: ஆமா.
1: அடிக்கடி நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா?
2: ஆ, கேப்பேன்.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கம்மா?
2: பாடல் பாட்டு வேணும்.
1: சரிங்கம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கம்மா. இதே மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிங்கம்மா.

0: 8:36 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இரவு இசை இனிமை.
1: இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், கூகுள் ஞானவில் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஞானவில், என்ன பாடல் வேணும்?
2: விஷ்ணு படத்துல பாட்டு போடுங்க சார்.
1: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு.

0: और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: ஏழு மணி 42 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இது இரவு இசை இனிமை.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: எங்க இருந்து பேசுறீங்க உங்களை?
3: மேடம், புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர் பஞ்சாயத்து மேலப்பட்டி ஜான் கெனடி பேசுறேன் மேடம்.
2: ஜான் கெனடியா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
3: எனக்கு படம் வந்து ஊமை விழிகள்.
2: சரிங்கய்யா.
3: பாட்டு வந்து மாமரத்து பூ எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும். உப்படிலாம் நல்லா இருக்கும்.
2: சரிங்கய்யா, உங்களுக்கான
3: அனைத்து நேரில் தான் மேடம்.
2: சொல்லுங்கய்யா.
3: அனைத்து நேரில் விசு பஞ்சமூர்த்தி அனைத்து நேரில் தான் மேடம்.
2: சரிங்கய்யா, சரிங்கய்யா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
3: சாமிநாதன் மேடம்,
2: நன்றிங்க. இதை நீங்க கேட்ட பாடல்

0: 8:49 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. எப்பவும் போலவே இன்னைக்கும் நேயர்கள் போட்டி போட்டு அவர்களுக்கு பிடித்த அந்த 80 90 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடலை கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: குப்பர்தி வந்து சுப்புலட்சுமி பேசுறேன் சார்.
0: சுப்புலட்சுமி அம்மா,
1: ஆமாம் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கும்பகர தங்கையில வந்து பாட்டு கொடுங்க. கும்பம் கலை சேர்க்கும் தங்கையா, அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: நன்றிங்கம்மா, நினைப்புக்கு வந்ததுக்கு.

கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட பாடலுக்கு பதிலாக நல்ல ஒரு அருமையான பாடல் வருது. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை.

0: இரவு இசை இருவி நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: திருச்சி மாவட்டம் சுப்பையா பேசுறேன்.
1: சுப்பையா ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? நீங்க நல்லா இருக்கீங்களா? இங்க மழை இல்லைங்கய்யா?
2: நல்ல மழை.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா, வேண்டிக்கிறோங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கய்யா?
2: நன்றிங்கய்யா.

0: news watch, a report.
1: After repeated flood spells in the last 30 days, the Baitarani, Jalaka, Budhabalanga, Subarnarekha and Salandhi are once again swollen. Salandhi is flowing above the danger level while several villages remain marooned. In Mayurbhanj, the Budhabalanga has inundated the Betonati block. Many gram panchayats are affected, farmland lies submerged and roads and villages are waterlogged. The human distress is visible everywhere. Thousands have been evacuated. Many remain in shelters and residents in some pockets are voicing concerns over relief supplies and flood water entering their villages. The IMD has today issued an orange warning for Sundargarh, Jharsuguda, Bargarh and Sambalpur and yellow warning for 14 districts. More rain is likely to keep the flood threat alive. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
0: Meanwhile, IMD has forecast heavy to very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh and Uttarakhand till tomorrow. The Met Department has also predicted heavy rainfall over Bihar, Jharkhand, Madhya Maharashtra, Madhya Pradesh, Nagaland, Mizoram, Tripura, Manipur, Odisha for the next 2 days. The weather agency has forecast a generally cloudy sky with a spell of very light rainfall at a few places in the national capital tomorrow. On to sports. Indian Grandmaster R. Pragyananda bounced back from his previous round defeat to secure a convincing victory over Dutch player Jordan van Forest in the fourth round of the Sinkfield Cup. The win took Pragyananda's tally to 2.5 points from 4 games, placing him in a share of second position in the 10-player 9-round tournament. Pragyananda had suffered a defeat against Germany's Vincent Kramer in the previous round. His latest victory will boost his confidence and strengthen his bid for a podium finish. On the eve of the Parsi New Year, Navroz, President Draupadi Murmu has extended greetings and best wishes to all people of the Parsi community living in India and abroad. In her message, the president said that Navroz symbolizes new beginnings and renewed hope. President Murmu noted that the festival of joy and harmony reminds all of the values of coexistence and service to humanity. She highlighted that the Parsi community has made significant contributions to the country's development through its spirit of enterprise and philanthropy. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu says India remains fastest growing major economy amid global instability. Addressing the nation on the eve of Independence Day, President Murmu reiterates government's resolve to ensure development reaches every individual. Government taking comprehensive steps to curb use of unfair means in public examinations to safeguard future of students. President calls for responsible use of natural resources for future generations. Nation to celebrate 80th Independence Day tomorrow, Prime Minister Narendra Modi to lead the celebrations from the iconic Red Fort. 78 gallantry awards announced for Defence Forces and Central Armed Police Forces personnel. And flood situation remains grim in Odisha due to relentless monsoon spell. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.
2: Neram, 9:15 madam.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
5: ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மைதான். என்னன்னா, சுதந்திரமான ஒரு நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சிய வந்து தன் போக்குல வந்து நிச்சயமா கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டில் வந்து மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு சான்றா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கொடியை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த தேசிய கொடி ஏற்றதுல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏத்தணும்ன்ற உணர்வு இருக்கணும். ஆனா அந்த கொடியை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்றுதான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள் என்னெல்லாம் சொல்லுவீங்க?
6: காலையில விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏத்தணும், மாலையில அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிறணும். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்கா அதனுடைய மேல எது கீழே எதுன்னு பார்த்து தலைகீழாலாம் திருப்பி கொடி ஏத்தக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்திலயோ முக்கா கம்பத்திலயோ ஏத்தக்கூடாது, முழுசா அது கம்பத்துலதான் ஏத்தணும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்கு, அது வந்து கடையில வந்து ப்ராப்பரா அவங்களே வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல ஏராளமான கொடிகள் வந்து சந்தையில கிடைக்கும், நல்ல கொடி.

0: நல்ல துணியில செய்யப்பட்ட கூடிகள், அதை வாங்கி தாராளமாக ஏத்தலாம். அதை வந்து ஏத்துவதற்கான வீட்டுல கம்பு இருந்தா கூட போறோம், நீங்க வீட்டினுடைய மாடியில கொம்பு ஏத்தி அதை வந்து வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடி ஏத்ததை பத்தி ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் வந்து இல்லந்தோறும் கொடியேங்குது, அதுதான் காரணம். அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதை செய்யணும். ஆனா அதற்கான வழிமுறைகள் இதுதான். இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அது பின்பற்ற முடியாத போது நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ள கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது. அதை நீங்க சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, மரியாதை இருக்கு. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய இடமா பார்த்து அதை நீங்க ஏத்துங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடிச்சு எடுத்து வச்சிருவேன், சாயங்காலத்துக்கு மேல அதை எடுத்து பத்திரமா அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமா வச்சிருப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது.
1: இப்ப இருக்கிற இளைய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா கொடியோட கலர்லயே வந்து நான் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா பிளாக் கோடு வந்து என்ன சொல்லுதுன்னா கொடியை வந்து மேசை விரிப்பாவோ ஆடையாவோ பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு. உங்களுடைய அறிவுரை என்ன சார் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை?
0: கொடியை கொடியாக மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து நீங்க சட்டையா போடுறேன் வேற மாதிரியான ஒரு மேசை விரிப்பா பயன்படுத்த அதெல்லாம் கூடவே கூடாது. எந்த வகையிலும் அந்த மூணு வண்ணம் வந்து ஒன்னா சேரும்போது அந்த மூணு வண்ணத்தின் நடுவில் அசோக சக்கரம் சேரும்போது அதுக்கு பொருள் வேறு. அது வந்து வழக்கமான துணி அந்த இடத்துல அது வழக்கமான துணியாக இல்ல, அந்த இடத்துல அந்த துணிக்கான ஒரு இடத்தை வந்து அது கடந்து அது ஒரு தேசியத்திற்கான அடையாளமா மாறி போச்சு. அப்படின்னும் போது நீங்க இயல்பாகவே அதற்கான ஒரு உரிய மரியாதையை நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதை நான் வந்து சட்டையா தச்சு போடுவேன் இதெல்லாம் வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து பிளாக் கோடும் அதான் சொல்லுது, ஆக்சுவலா அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்ட் தான். அதுல என்னன்னா நம்ம ரொம்ப சில விஷயங்களை புனிதமா வைத்துக் கொள்வது தவறு ஒன்றும் கிடையாது. இதுல வந்து கொடி என்பது ஒரு புனிதம், நாம வந்து அதை மதிக்கிறோன்றதுக்கும் அது நமக்கு பின்னாடி ஒரு வரலாற்றை சொல்கிறது என பார்க்கும் போது அந்த அடையாளத்தை எந்த வகையிலும் நாம் கொச்சைப்படுத்தி விடாமல் இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதற்கு உரிய கௌரவம் என்னவோ அதற்குரிய வழிமுறை என்னவோ அந்த கொடியை ஏற்றி அதற்கு முன் நின் வணங்குவது மட்டும்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பே தவிர அதை நீங்க விதவிதமா பயன்படுத்துவது என்பது நிச்சயமாக இல்லை.
1: நிச்சயமா சார். இப்போ இந்த இயக்கம் வாயிலா மக்கள் செய்ய வேண்டியது என்ன சார், மக்களுடைய பங்களிப்பு இதுல என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: மக்கள் அப்படிங்கறவங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவங்களால நிச்சயமாக வீட்டுல முடியும் போதெல்லாம் அந்த கொடியை ஏற்றி குறிப்பாக இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நீங்கள் கொடியேற்றுவது என்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது அவசியம். ஒன்று நான் என்ன சொல்றேன்னா இது வந்து இந்த அடையாளம் இந்த ஒரு கேம்பெயின் ஒரு ஹோல் அர்த்தமே என்னன்னா நாம் தேசியத்தை மீட்டெடுப்பதுதான். அந்த தேசியத்தை மீட்டெடுப்பது என்பது நம்முடைய பார்வையில் அந்த கொடி படும் போதெல்லாம் நமக்கு நமக்குள்ளான சிந்தனை, நம் நாட்டை பற்றிய சிந்தனை, நம்முடைய தலைவர்களை பற்றிய சிந்தனை, நம்முடைய முன்னோர்களை பற்றிய சிந்தனை, நாம் அடைந்த இந்த வளர்ச்சிக்கான வித்து எது என்பதை பற்றிய சிந்தனையை நாம் வந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது பள்ளியானாலும் சரி கல்லூரியானாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த ஒரு சுதந்திரத்தினுடைய மகிமையை மகத்துவத்தை நாம் வந்து மீண்டும் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இடமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஒண்ணு இல்ல, நாம இதெல்லாம் இல்லாம இருந்தா என்ன ஆயிரும், நாம வந்து இன்னைக்கு நம்ம அடைந்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் சாத்தியமாக இருக்குமா? நீங்க நம்முடைய அண்டை நாடுகள் பலதிலே நம்ம பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். நம்மோட சுதந்திரம் வாங்கிய ஒரே காலகட்டத்தில் ஒரே நாளில் ஒரு நாளுக்கு முன்னாடி வாங்கிய சுதந்திரம் வாங்கிய நாடு கூட இன்று வரைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களால் வந்து முழுமையாக வந்து தங்களுடைய சுதந்திர காற்றை இன்று வரைக்கும் அவரால் சுவாசிக்க முடியவில்லை. அப்போ நமக்கு முன்னாடி சுதந்திரம் பெறாமல் அல்லது பெற்று அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் ராணுவ ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 80 ஆண்டுகளாக நம்ம சுதந்திரத்தை நாம் பத்திரமாக பாதுகாத்து வந்திருக்கிறோம், அதன் வாயிலாக வளர்ச்சியையும் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த வளர்ச்சி இந்த முன்னேற்றம் நம்முடைய பிள்ளை எப்படி இருந்திருக்கிறார், நம்ம தாத்தா எப்படி இருந்திருக்கிறார், நாம எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோம், என்ன விதமா வளர்ந்து வந்திருக்கோம், இந்த சிந்தனைகள் மட்டுமே தான் நம்மை நம்முடைய சுதந்திரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வைக்கும். இந்த காலகட்டத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எதையெல்லாம் மறந்து போய்விட்டோமோ இதெல்லாம் ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஆங்கிலத்தில் ஒரு வாய் சொல்வார், இதெல்லாம் இயல்பாக ஏதோ எனக்கு வந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள் அல்லவா, இது இயல்பாக வந்துவிடவில்லை. இவையெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னும் உயிரிழப்புக்கு பின்னும் ரத்தம் வேறுமா நடந்த பல்வேறு போராட்டத்திற்கு பின்னால் தான் கிடைத்திருக்கிறது. அந்த வரலாறு கூட உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது கண்ணெதிரில் நடந்திருக்கக்கூடிய உண்மை. அந்த வளர்ச்சியை நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இந்த வளர்ச்சி எனக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள் என்றாலே போதும், நீங்கள் தேசியத்திற்கு நிச்சயமாக பங்களிப்பு செய்வீர்கள். அப்ப இயல்பாகவே இந்த தேசியத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்ப மாட்டீர்கள். இவையெல்லாம் தேசியத்துக்கு விரோதமானவை, இவையெல்லாம் தேசியத்தை மறுப்பவை, இந்த தேசிய உணர்வுக்கு எதிரானவை, இவையெல்லாம் செய்யக்கூடாதவை, இவையெல்லாம் செய்தால் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் அவை ஒரு நியாயத்தை கற்பிக்காது. அந்த நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்றால் நான் எந்தெந்த பக்கமெல்லாம் போகக்கூடாது என்ற ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும். இப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 80 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு நாம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம்,

இவையெல்லாம் தேசியம் என்ற உணர்வுக்கு மாற்றாக இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன என்பதை இனங்காண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த இனங்காணுவதற்கான அடிப்படை புள்ளி என்ன? நாம் அடைந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமானது, எதனால் சாத்தியமானது, எப்படி இதெல்லாம் நடைபெற்றன என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டால், இதனால் இதை மறுக்கக்கூடிய, இதை கெடுக்கக்கூடிய, இதை வந்து மலினப்படுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களும் நிச்சயமாக நம் கண்முன்னே தெரியும். அப்பொழுது அவை

0: இருக்கு அப்படின்னு பின்னோக்கி பார்த்தோம்னா இந்த சுதந்திரம் தான் வந்து அதற்கு அடிப்படையா இருக்கு அப்படின்றத உங்களுடைய வார்த்தைகள் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கூடுதல் நிகழ்வா வந்து வந்தே மாதரம் பாடலோட 150வது ஆண்டும் கொண்டாடப்படுது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தோட சேர்ந்து கொண்டாடப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
1: நமது ஒரு தேசிய பாடலான வந்தே மாதரத்துக்கு ஒரு இதே மாதிரியான ஒரு அடையாள ரீதியாக மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி நாம் வந்து தேசிய கொடி நம்மை முன்னின்று வழிநடத்தியதோ அதே மாதிரி நம் அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்து ஒரு கோஷமாக நிறுத்தியது வந்து அந்த வந்தே மாதரம் பாடல்தான். எல்லா போராட்ட காலகட்டத்திலும் அந்த பாடலை ஒழித்து கொண்டுதான் தேசிய போராட்ட வீரர்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அது இயல்பாக அவர்களுடைய அந்த ஒரு முன்னணி கீதமாகத்தான் அவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்ப அந்த முன்னணி மக்களை ஈடுபடுத்திய ஒருங்கிணைத்த அந்த கீதத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கரெக்டாக இதே சமயத்தில் நாம் எப்படி தேசிய கொடியை கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி தேசிய கீதத்தையும் நாம் வந்து தேசிய பாடலையும் நாம் வந்து கொண்டாடுகிறோம். ஏனென்றால் இந்த தேசிய பாடல் என்பது இதே காலகட்டத்தில் நம்மை ஒருங்கிணைத்த ஒரு மிக பொருள் செறிந்த ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வரலாறு, இந்த தேசிய கொடிக்கு என்ன வரலாறு இருக்குதோ அதற்கு இணையாக இந்த அந்த பாடலுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 150 ஆண்டுகளாக நம்ம வந்து அதனுடைய ஒரு வரலாற்றை, அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது எங்க எந்தெந்த விதமான ஒரு பயனை கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கும்போது நாம் எப்படி வந்து தேசிய கொடிக்கு ஒரு அடையாளம் என்ற ஒரு இடத்தை நம்ம கொடுக்கிறோமோ அதே மாதிரியான இன்னொரு மகத்தான அடையாளம் நம்முடைய தேசிய பாடல். அந்த பாடலை இன்னைக்கும் நாம் வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் வந்து ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நீங்க எல்லா இடத்திலும் அதற்கான முக்கியத்துவத்தை நாம் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறோம்.
0: நிச்சயமா சார், அதாவது நாட்டு பற்ற வளர்க்கக்கூடிய வகையில வந்து தேசிய கொடியும் தேசிய பாடலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இன்றைய இளைய தலைமுறையிடையே இந்த இயக்கம் எந்த அளவுக்கு நாட்டு பற்ற உருவாக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க சார்?
1: அதாவதுங்க எப்படி இது வந்துன்னா திருப்பி திருப்பி திருப்பி சொல்வதன் மூலமாகத்தான் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். நிறைய பேருக்கு இந்த விவரங்கள் தெரியாம இருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய தலைமுறைக்கு பல குடும்பங்கள்ல வந்து அவங்களோட அன்றாட பிரச்சனையிலேயே அவங்க உழன்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வேலை என்ன, அடுத்த கட்ட முயற்சி என்ன, இது எல்லாமே வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான தேசிய பாடல் மீதோ அல்லது தேசிய சின்னத்தின் மீதோ எல்லாம் அவர்களுக்கு பெரிய அக்கறை இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் இதை எடுத்து சொல்லும் போது அவர் சட்டென்று நிற்பார்கள். இது எதுக்காக இது சொல்றாங்க, இது ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும் போது, ஓ இந்த வகையில் இது முக்கியமா இருக்கு, இந்த முக்கியத்தை நாம தெரிஞ்சுக்காம போயிட்டோம். ஏன்னா காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பாக்குறோம், நிறைய முக்கியமானது. இப்ப நீங்க வந்து ஒரு பெருந்தலைவர்களுடைய வீடுகளை எல்லாம் நாம் வந்து கடந்து போய் கொண்டே இருந்திருப்போம். இந்த தெருவில் தான் அவர் வீடு இருக்கிறதா என்று பல சமயங்களில் வந்து நம்ம திருப்பி பார்த்து கேள்வி கேட்கும்போது, ஓஹோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஓ இங்கதான் அவர் வாழ்ந்தாரா, இங்கதான் அவர் இருந்தாரா அப்படின்னு நம்ம, ஏன்னா நாம அந்த தெருவை பல முறை பயன்படுத்தியிருப்போம். அந்த மாதிரி நாம இந்த மாதிரியான சுதந்திரத்தை எக்கச்சக்கமா பயன்படுத்தியிருக்கோம். ஆனா அந்த சுதந்திரத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கு. இன்னைக்கு நிறுத்தினாமப்பா, இதெல்லாம் தான்ப்பா இதுக்கான அடையாளம், இந்த பாடல் இது, இது வந்து கொடி அப்படின்னு ஒண்ணு, ஓ இது வந்து நம்மள வந்து அப்போ இதுதான் நம்மள வந்து இவ்வளவு தூரம் இப்படி எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வச்சிருக்கா, இவ்வளவு தூரம் நம்ம தைரியமா பேசுறோம், இவ்வளவு தூரம் அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறோம், நம்ம வந்து கடுமையான ஒரு கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு வரும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து இந்த அடையாளங்கள் தான். அப்போ இந்த அடையாளங்களை பத்தி இருக்கக்கூடிய சிந்தனை வரும்போது இப்ப சிந்தனை வேறு விதமா மாறும். இப்ப நாம என்னத்த உரிமைகள் பத்தி பேசிக்கொண்டிருக்கோமே, நம்ம கடமைன்னு ஒண்ணு இருக்கிறது இல்லவா, அந்த கடமை என்ன, தேசியத்துக்கும் தேசத்துக்கும் நாம் என்ன கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு இந்த சின்னங்கள் நிச்சயமாக உதவி செய்யும். அப்ப என்னாகும், பல பேருக்கு இன்றைக்கு அந்த ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு, இளைஞர்களுக்கு குறிப்பாக அந்த சிந்தனை மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த பிரச்சார முயற்சி நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம்.
0: நிச்சயமா சார், அதாவது நாட்டு மக்களிடையே அந்த நாட்டு பற்றை வந்து இன்னும் மேலோங்க செய்யவும், சுதந்திர போராட்டம் அதன் பிறகு நாம் அடைந்த வளர்ச்சி இதெல்லாம் பத்தி மீண்டும் வந்து ஒரு முறை அவர்களுக்கு வந்து உணர்த்தவும் கூட இந்த இயக்கம் வந்து முற்றிலும் உதவிகரமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில்

0: பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர், தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2 தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600-005.
0: தொலைபேசி எண் 0442915549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
1: எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதார சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதார

விஷயத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல்படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்று உறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடவிருக்கும் 2047 ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திரப் போராட்டத்தின்போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின்போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திரப் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று ஆகஸ்ட் 14 அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைபிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே

பெரிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டுவந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றி இருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலைசிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி

மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி, முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதெய்வ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதேவிதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு

விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்கள் ஆவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு

குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26 கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7 நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய ராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது

0: அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பிரபஞ்சம் முக்கிய பிரணா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசையை கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, அரங்கிசையில் தொடக்கமாக நன்னு புரோவ எனத் தொடங்கும் தியாகராஜர் கிருதி ஆபோகி ராகம்

அரங்கிசையில் தொடர்ந்து ராமநாதம் பஜேகம் என தொடங்கும் தீஷதர் கிருதி பந்துவராளி ராகம் ரூபகத்தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பிரபஞ்சம் முக்கிய பிரணா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசையை கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் நிறைவாக எந்த ராணி எனத் தொடங்கும் தியாகராஜர் கிருதி, ஹரி காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பிரபஞ்சம் முக்கிய பிரணா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசையை கேட்டு ரசித்தோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. நேயர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.